0: மேற்கொள்ள வேண்டிய உள்ளமையும் நிலைமையும் மோசமாகியுள்ளது. மேலும் நாட்டில் முறையான தேசிய சுகாதார காப்புறுதி திட்டம் இல்லாதது தனியார் துறையில் சிகிச்சை பெறுவோருக்கு பாரிய சுமையாகவும் மாறியுள்ளது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு இருதய நோயாளிகளின் உயிரை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள வேதன உயர்வு எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஐபென் நிறுவனத்தால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் கைத்தொழில் அமைச்சு, தொழில் திணைக்களம், சம்பள நிர்ணய சபை மற்றும் திரைசேரி ஆகியவற்றின் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு தமது தரப்பு விளக்கங்களை முன்வைத்தனர். தற்போது பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமே சம்பள உயர்வு வழங்கப்பட்டு வருவதாகவும், ஏனையோருக்கு வழங்குவது குறித்து இதுவரை எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்விடயம் தொடர்பில் தெரிவித்த ஐபென் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜீவரட்னம் சுரேஷ், தனியார் பதிவு செய்யப்பட்டவர் அல்லது பதிவு செய்யப்படாதவர் என்ற எந்தவித நிபந்தனைகளுமின்றி உழைக்கும் அனைத்து தோட்ட தொழிலாளர்களுக்கும் ஒரே சீரான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். உழைப்பில் சமமான பங்களிப்பை வழங்கும் தொழிலாளர்களை பிரித்து பார்ப்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் எனவும் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு விவாதங்களையும் கேட்டறிந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இவ்விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் தங்களது இறுதி நிலைப்பாடுகள் மற்றும் அதற்கான நியாயப்படுத்தல்களை அடுத்த அமர்விற்கு முன்பதாக எழுத்து மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என பரிந்துரை செய்து கொண்டது. தோட்ட தொழிலாளர்களின் நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கும் வரை தமது சட்ட போராட்டமும் தார்மீக போராட்டமும் தொடரும் என ஐபென் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வர் விதிகளையும் வரவுகளையும் மீறியுள்ளார், இவ்வாறு தவறான பாதையில் செல்வது சரியல்ல என எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகம் பலம் 107 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் முதல்வர் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார். தேர்தலில் 66% பேர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அனைத்திந்தி அண்ணா திராவிடத்துக்கு 1.34 கோடி வாக்குகள் கிடைத்துள்ளன. எமது கட்சி வலிமையான கட்சி என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர் விருப்பப்படியே வேட்பாளர்களில் தேர்வு இடம்பெற்றது. தனிப்பட்ட முறையில் இடம்பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அமைச்சரவையில் இடம்பெறும் பதவி ஆசையில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வேலுமணி, சிவி சண்முகம் போன்ற அமைச்சர்கள் ஆதரவு அளித்துக் கொண்டனர். கூட்டணி கட்சிகள் தவிர வேறு எந்த கட்சிகளுடனும் அனைத்திந்திய அண்ணா திராவிட கட்சி பேச்சு நடத்தவில்லை. ஆட்சி அமைப்பது தொடர்பாக 100% திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் பேச்சு நடத்தவில்லை. அவர்களை கட்சி தொண்டர்களும் தமிழக மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். எமது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளித்தாலும் கட்சியில் அனைத்து அதிகாரமும் பொதுச் செயலாளரான எனக்குத்தான் உண்டு என அவர் கூறினார். கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்குத்தான் உண்டு. இதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளித்துள்ள கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடர்வதாக அறிவித்துள்ளன. இதனால்தான் எமது கட்சியின் ஒரு பிரிவினரை முதல்வர் விஜய் சந்தித்து ஆதரவை பெற்றுள்ளார். இதனால் சட்டசபை விதிகளையும் மரபுகளையும் மீறியுள்ளார், இவ்வாறு தவறான பாதையில் செல்வது சரியல்ல என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட தூய்மையான மின்சார திட்டத்தை பிரதமர் மாக்காணி இன்று வியாழக்கிழமை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடியர்களுக்கு தூய்மையான, மலிவான மற்றும் நம்பகமான ஆற்றலை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் சில நாட்களில் வெளியிடப்படும் என்று மார்ச் மாத இறுதியில் பிரதமர் கூறியிருந்தார். ஆனால் இத்திட்டத்தை இறுதி செய்ய ஒரு மாதத்துக்கு மேலாகிவிட்டது. இதில் அரசாங்கம் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று தான் நம்பியதாகவும் அவர் கூறினார். 2050 அணுசக்தியை மின் கட்டமைப்புக்குள் கொண்டுவரும் இலக்குடன் அல்பேட்டா மாகாணத்தின் அணுவின் உற்பத்தியை உருவாக்குவதற்காக அந்த மாகாணத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் உட்பட அணுசக்தியை விரிவுபடுத்த பயன்பாடுபடுவதாகவும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. கனடாவின் மொத்த உமிழ்வுகளில் சுமார் 7% மின்சாரத்தால் ஏற்படுகின்றது. பெரும்பாலான மாகாணங்கள் நிலக்கரியை மின்சார ஆதாரமாக குறைத்தால் அல்லது முற்றிலுமாக நீக்கியதால் இந்த பங்கு கணிசமாக குறைந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் சமீபத்திய சமாதான முன்வடிவை ஏற்க முடியாது என நிராகரித்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேரி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரானிய ராணுவம் மிக உயர்ந்த தயார் நிலையில் உள்ளதாகவும் தற்போதைய சூழலில் பின்வாங்குவதற்கு இடமே இல்லை என்றும் ஈரானிய பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமி நியாப் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்டார். அமெரிக்காவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கை தற்போது ஒரு நிலையற்ற சூழலில் உள்ளதாக கூறப்படும் நிலையிலேயே இந்த இருதரப்பு கருத்துக்கள் வெளியாகியுள்ளன.
1: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேர்களை, இந்த வினா ஒரு நீண்ட வினாவாக இருப்பதால் ஒரு முறைதான் சொல்ல முடியும். தயவு செய்து நேர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நீண்ட ஒரு கேள்வியாக அமையப்போகிறது. தயவு செய்து நிகழ்ச்சியில் இணைகின்ற நேர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பின்வரும் விடயங்கள் எந்த நாங்கள் தருகின்ற மூன்று விடைகளுள்ள எந்த விடையுடன் தொடர்புடையவை? முதலாவது, தமிழ் அரசு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலுள்ள மக்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதுடன், இலங்கையில் எந்த பகுதியிலும் வசிக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு தமிழீழத்தின் பிரஜா உரிமையை விதிப்பி தெரிகின்ற உலகின் எந்த பகுதியிலும் வசிக்கின்ற ஈழ வம்சாவளி தமிழர்களுக்கு முழுமையான சமமான பிரஜா உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழீழ அரசில் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுடன், பிறப்பின் அடிப்படையில் பின்பற்றப்படும் பெருங்கேடான பழக்கமான தீண்டாமை அல்லது ஏற்றத்தாழ்வு முற்றாக ஒழித்து கட்டப்பட வேண்டும். தமிழீழம் இவ்வரசில் உள்ள மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா சமயங்களுக்கும் சமமான பாதுகாப்பும் உதவியும் வழங்குகின்ற சமய சார்பற்ற ஒரு அரசாக இருக்க வேண்டும். தமிழ் அரச மொழியாக இருக்க வேண்டும் எனினும், தமிழீழத்தில் சிங்களம் பேசுகின்ற சிறுபான்மைகள் அவர்களின் மொழியில் கல்வியையும் அலுவல்களையும் தொடர்வதற்கான உரிமைகள், சிங்கள அரசில் உள்ள தமிழ் பேசும் சிறுபான்மைகள் பாதுகாக்கப்படும் சரி எதிரடியான அடிப்படையில் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழீழத்தில் மனிதனால் மனிதன் சுரண்டப்படுதல் தடை செய்யப்பட வேண்டும். இந்த விடயங்கள் கீழ்வரும் எந்த விடைகளுடன் தொடர்புடையவை? இந்த விடயங்கள் கீழ்வரும் எந்த விடைகளுடன் தொடர்புடையவை? மீண்டும் ஒருமுறை அதை சுருக்கமாக தருகின்றேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக கவனமாக கேளுங்கள். கேட்பதன் மூலம்தான் நீங்கள் விடையை சரியாக கண்டுபிடிக்க முடியும். இப்பொழுது மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது, தமிழீழ அரசில் சாதி மன்னிக்கவும் முதலாவது தமிழீழ அரசு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலுள்ள மக்களை கொண்டதாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன். இரண்டாவது, தமிழீழ அரசில் சாதி ஒழிக்கப்பட வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் பின்பற்றப்படும் பெருங்கேடான பழக்கமான தீண்டாமை அல்லது ஏற்றத்தாழ்வும் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, தமிழீழம் அவ்வரசில் உள்ள மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா சமயங்களுக்கும் சமமான பாதுகாப்பும் உதவியும் வழங்குகின்ற ஒரு அரசாக இருக்க வேண்டும். நான்காவது, தமிழ் அரச மொழியாக இருக்க வேண்டும் எனினும், தமிழீழத்தில் சிங்களம் பேசுகின்ற சிறுபான்மைகள் அவர்கள் மொழியில் கல்வியையும் அலுவலையும் தொடர்வதற்கான உரிமைகள் வழங்கப்படும். ஐந்தாவது, தமிழீழத்தில் மனிதனால் மனிதன் சுரண்டப்படுதல் தடை செய்யப்படும். உழைப்பின் மகத்துவம் பாதுகாக்கப்படும். இந்த வாசகங்கள் பின்வரும் விடைகளுள் எதனுடன் தொடர்புடையவை? முதலாவது, பண்டா செல்வா ஒப்பந்தம். இரண்டாவது, வட்டுக்கோட்டை பிரகடனம். மூன்றாவது, இலங்கை இந்திய ஒப்பந்தம். இது எதனுடன் தொடர்புடையது? எங்கள் பழம் பெரும் ஜம்பவான்கள் எல்லோருக்கும் தெரியும் இது நிச்சயமாக என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், நேர்களை கவனமாக கேளுங்கள். உன்னிப்பாக கவனித்தால், கொஞ்சம் யோசித்தால் சின்ன விடயம் இது. முதலாவது, தமிழீழ அரசு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலுள்ள மக்களை கொண்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தமிழீழ அரசில் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுடன், பிறப்பின் அடிப்படையில் பின்பற்றப்படும் பெருங்கேடான பழக்கமான தீண்டாமை அல்லது ஏற்றத்தாழ்வு முற்றாக ஒழித்து கட்டப்பட வேண்டும். மூன்றாவது, தமிழீழம் அவ்வரசில் உள்ள மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா சமயங்களுக்கும் சமமான பாதுகாப்பும் உதவியும் வழங்க வேண்டும். நான்காவது, தமிழ் அரச மொழியாக இருக்க வேண்டும் எனினும், தமிழீழத்தில் சிங்களம் பேசுகின்ற சிறுபான்மைகள் அவர்கள் மொழியில் கல்வியையும் அலுவல்களையும் தொடர்வதற்கான உரிமை வழங்கப்படும். ஐந்தாவது, தமிழீழத்தில் மனிதனால் மனிதன் சுரண்டப்படுதல் தடை செய்யப்படும். உழைப்பின் மகத்துவம் பாதுகாக்கப்படும். இந்த வாசகங்கள் கீழ்வரும் விடையில் எதனுடன் தொடர்புடையவை? முதலாவது, பண்டா செல்வா ஒப்பந்தம். இரண்டாவது, வட்டுக்கோட்டை தீர்மானம். மூன்றாவது, இலங்கை இந்திய ஒப்பந்தம். அலையுங்கள், பார்க்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள்
கலிஃபோர்னியாவிலிருந்து இணைந்து கொண்ட எங்களது அன்புக்குரிய மோகன் ஒரு பாடல் கேட்டிருந்தார். அவர் அந்த பாடலின் ராகத்தில் அமைந்திருந்தது என்பதையும் கேட்டிருந்தார். அது ஆனந்த பைரவி என்ற ராகத்தில் அமைந்திருந்தார். யுவன் சங்கர் ராஜா தந்த ஆனந்த பைரவி ராகத்தை கொஞ்சம் வித்தியாசமாக யுவன் சங்கர் ராஜா பயன்படுத்தியிருப்பார். அன்பென்ற மலையிலே அப்படியான அந்த ஒரு ராகத்தை கொண்ட பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும். அது ஆனந்த பைரவி என்ற ராகத்தில் இடம்பெற்றது. இப்பொழுது மோகன் விருப்பத்தில் அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: அந்த பாடல் மோகன் விருப்பத்தில் ஒலித்தோ. இந்த நேரம் 8:22. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
5: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. ஆமாம் நேர்களே, இந்த வேளையில் நாங்கள் ஒரு வினாவுடன் வந்திருந்தோம். ஒரு சில வாசகங்கள், அந்த வாசகங்கள் பின்வரும் விடைகளில் எதனுடன் தொடர்புடையது? ஒன்று, தமிழ் ஈழ அரசு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலுள்ள மக்களை கொண்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தமிழீழ அரசில் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுடன் பிறப்பின் அடிப்படையில் பின்பற்றப்படும் பெருங்கீடான பழக்கமான தீண்டாமை அல்லது ஏற்றத்தாழ்வு முற்றாக ஒழித்து கட்டப்பட வேண்டும். மூன்றாவது, தமிழீழம் அவ்வரசில் உள்ள மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா சமயங்களுக்கும் சமமான பாதுகாப்பும் உதவியும் வழங்குகின்ற சமய சார்பற்ற அரசாக அமைய வேண்டும். நான்காவது, தமிழீழ அரசு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும். எனினும் தமிழீழத்தில் சிங்களம் பேசுகின்ற சிறுபான்மையினர் மொழியில் கல்வியையும் அலுவல்களையும் தொடரலாம். ஐந்தாவது, தமிழீழத்தில் மனிதனால் மனிதன் சுரண்டப்படுதல் தடை செய்யப்படும், உழைப்பின் மகத்துவம் பாதுகாக்கப்படும். இந்த வாசகங்கள் கீழ்வரும் விடைகளில் எதனுடன் தொடர்புடையவை? முதலாவது, பண்டா செல்வா ஒப்பந்தம். இரண்டாவது, வட்டுக்கோட்டை தீர்மானம். மூன்றாவது, இலங்கை இந்திய உடன்படிக்கை. இப்போது நமக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ற ஒரு வீராப்புடன் எங்களோட நேயர்களுக்கு அப்படி ஒரு வீராப்பு இருக்க வேண்டும் வந்திருக்கின்றார்கள் நேயர்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் மாசன், பஞ்சாட்சிரம்.
0: வாங்க பஞ்சாட்சிரம்.
1: இன்னைக்கு அரை நூற்றாண்டை கடந்திருக்கும் வட்டுக்கோட்டை தீர்மானம்.
0: ஓ, அரை நூற்றாண்டா?
1: அது அப்படிதான், நாங்கள் அப்போ சின்ன பொடி எங்கள் அப்போ எங்கள் அந்த நேரம் எங்களுக்கு இதில் போதியில் அறிவில்லை. நாள் போக போட்டால் பண்ணாகம் மேண்டான் விசாரத்தில் நடந்த கூட்டங்கள், அது என்ன நடந்தது, யாரால் பங்குபட்டது, தொண்டமான் தனக்குள் சரிப்பட்டு விளையாண்டு போனது, இந்த கதை பின்னுக்கு தான் நாங்கள் அறிஞ்சு கொண்டோம்.
0: அதை பேசுவது ஒரு ஸ்மார்ட்டாக இருந்தது, ஒரு ஆளுமையாக இருந்தது. தெரியுது, அதுகளை பற்றி கதைக்கிறது, அதுகளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாம் ஒரு காலத்தில் எங்களை நாட்டில்
1: உங்களுக்கு. அப்போ இது நிறைவேற்றியக்குள்ள நாங்கள் கொஞ்சம் சின்ன சிறுவர்கள்.
0: ஓ, பிறகு பிறகு
1: பின்னுக்கு பின்னுக்கு வாசி வாசி தெரிஞ்சு நேரங்கள் நடக்கிறது வேற, இன்னும் தீர்மானங்கள் நிறைவேற்றி 50 வருஷமா இன்றைக்கு நடக்கிறது வேற. அதுக்கு அது இப்ப கழிச்சா நேரம் காணாது. அதுக்கெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி 50 வருஷத்துக்கு நடந்தேன்னா கடைசியா பார்க்க போவோம். நாங்க என்ன சொல்ல புகைப்பிடி சொல்லி எனக்கு ஒன்றுமே இல்லை. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: அப்பன்
0: வாங்க.
2: அவர் வந்து சொல்லிட்டே சரியான பகுதி. நாங்க என்ன சொல்றது, நீங்க சாண்ட்விச் மாதிரி குழந்தையா மேலையும் கீழையும்
3: ஒரு
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி, நன்றி,
3: நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைப்போம். வணக்கம்.
4: வணக்கம் ஜவாதன் கோதாஸ்.
0: வாங்க கோதாஸ்.
4: இது பண்டா செல்வா காலத்துல தமிழிலம் என்ற பேச்சே
0: உச்சரிக்கப்படவில்லை.
4: ராஜீவ் ஜேஆர் ஒப்பந்தத்துல சிவாச்சி பற்றி கழித்தவர்களே தவிர தமிழிலம் என்ற பேச்சே உச்சரிக்கப்படவில்லை. நிச்சயமாக இது வட்டக்கோட்ட தீர்மானம் தான்.
0: யாருமே யாருமே, என்ன ஒரு லாஜிக்கலான முடிவு. நன்றி,
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். மூர்த்தி.
0: மூர்த்தி வாங்க.
5: வட்டக்கோட்டை.
0: நன்றி,
5: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன், காந்தி.
0: காந்தி வாங்க.
6: வட்டக்கோட்டை தீர்மானம் 40 வருஷம் ஆயிட்டு, அதுக்கு முதல் வந்து பஞ்சாட்சரம் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றி முதல் பாட்டு கேட்கும் போது பேசினார், அவருக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்
0: கொள்வேன். நீங்கள் விலகி செல்லுங்கள், நீங்கள் விடை சொன்னால் விலகி சொல்லணும். அப்ப குழப்பம் செய்யக்கூடாது. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
7: வணக்கம்.
0: ஜியா வாங்க.
7: சரியா, இந்த நாளில் 50வது ஆண்டோட வட்டுக்கோட்டை தீர்மானம்.
3: நான் பிறகு முன்னுக்கு நடந்தது படிச்சு தெரிஞ்சதுதான்.
0: ஆனால் பிறகு பேசி தெரிந்தோம் என்ன, நிறைய கதைத்து தெரிந்தோம் அதில் பெற்றோம். பாடி தெரிந்த பறவைகள் மாதிரி இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் பற்றி பேசாத இளைஞர்கள் இருக்கா என்ன அந்த காலத்தில்?
3: இப்போ நீங்கள் வந்தது கூட இன்னும் நிறைய தகவல் எங்களுக்கு நீங்களே சொல்லித்தருவீங்கள். அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நிறைய விஷயங்கள். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன், நான் மொரேன்.
0: மொரேன் வாங்கோ.
7: போய்
0: வந்திருக்கோம் அந்த பழம்பெரும் பூமிக்கு.
7: போய் பார்ப்போம்.
0: இந்த வட மாகாணத்துல முதல் உருவான பாடசாலை என்ன? வட்டுக்கோட்டை ஜெஸ்னா காலேஜ்.
7: ஓகே ஓகே. ஜெஸ்னா காலேஜ் தெரியும், அது எனக்கு அந்த சரித்திரங்கள் தெரியாது.
0: சரி, நன்றி.
7: நன்றி நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் பாசன், நான் நிர்மலா.
0: நிர்மலா வாங்க.
8: இது வட்டுக்கோட்டை திருமணம்.
0: உங்களுக்கு கொஞ்சம் வெகு தொலைவு என்ன வட்டுக்கோட்டையும் திருவண்ணாமலை?
8: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், மனன் வாங்க.
9: வட்டுக்கோட்டை
0: பன்னாகம். நன்றி நன்றி நன்றி மாதன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் வாங்கோ.
10: இது வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த தமிழர் விடுதலை கூட்டணின்னு ஒரு கட்சி இருந்தது. அதில் கூட்டணி வந்து விடுதலை தமிழ் தேர்ந்து அதிகமாக வெற்றியும் பெற்றாங்க, பெற்று தீர்மானத்தை போட்டாங்க. ஆனால் அப்போ இருந்த ஒரு வட்டு அந்த வடு பாஞ்சு இப்போ அவ்வளோ நிறைய பேருக்கு வந்து சேராமல் போயிடுச்சு. அதுதான் பெரிய பிரச்சனை. அது அப்போ அந்த இருந்த ஒரு சூடு அந்த இது இருந்தமும் இப்போ அப்படியே படிப்படியாக குறைஞ்சி போனதுனால தான் அந்த தாக்கமே இல்லாம வட்டுக்கோட்டை தீர்மானம் தான் மன வருத்தம் தான். நன்றி
0: ரமேஷ், உங்களுக்கு வாழ்த்துக்களை. நீங்கள் உண்மையில் யாழ்ப்பாண எங்களது வடகிழக்கு பிரதேசத்தின் விடயங்கள் பலவற்றை அப்படியே கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறீர்கள்.
10: ரேடியோ சொல்றதுதான் படிக்கிறதான் அப்பப்போ கேட்கறது. நாங்களும் அந்த நேரத்தில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இலங்கையில் சொல்றாங்க சுட்டு தள்ளுறாங்க தமிழ் சொல்லிட்டு நாங்களும் துணிகள் உணவுகள் பார்ப்பட்ட ரோட்ல ஒரு பார்த்து பண்ணோம் தானே தமிழ்நாட்டில். அந்த நேரத்தில் பண்ணதான் எல்லாம் வீணா போச்சுங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்க்கலாம், இன்னும் முயற்சி யாரும் இயற்சி இடையாது பார்க்கலாம்.
0: நன்றி நன்றி
10: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வணக்கம் சார், சிவலிங்கம்.
0: வாங்க சிவலிங்கம்.
11: வட்டுக்கோட்டை தீர்மானம் சார். வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. ஆமாம், அது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது மிகச் சரியான உடை. வட்டுக்கோட்டை தீர்மானம் 1976 மே மாதம் 14 தேதி, இன்று சரியாக 50 வருடங்கள் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் மேற்கொள்ள

0: கோல்ப்ரூ கேமரூன் சீர்திருத்தம். 1900 இணைத்து போட்டு வணக்கம்.
1: வணக்கம்
0: வட்டுக்கோட்டை. இலங்கையின் அரசியல் அமைப்பு வளர்ச்சி தான் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தார். 1833 கோல்ப்ரூ கேமரூன் என்ற சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 1910 குரூ மெக்கலம் ஜாப்பு என்றொரு ஜாப்பு சில சீர்திருத்தங்களுடன். பிறகு 1921 முதலாம் மேனிங் திட்டம். 1924 இரண்டாம் மேனிங் திட்டம். 1931 டொனமூர் ஜாப்பு சீர்திருத்தம். 1947 சோல்பெரி திட்டம். அந்த சோல்பெரி இலங்கைக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தது. இந்த சுதந்திரத்துக்கு பின்னர் தான் இலங்கையில் இனம் சார்ந்த ஒதுக்கல் கொள்கைகள் மெல்ல மெல்ல துளிர்விட தொடங்கின. சோல்பெரி திட்டமே அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. ஏனென்றால் 1919 இலங்கை தேசிய காங்கிரஸ் என்று மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி உருவானது. இலங்கை அகில இலங்கை தேசிய காங்கிரஸ் 1919 உருவாக்கப்பட்டது. அதில் அருணாச்சலம் பொன்னம்பலம், அருணாச்சலம் சேர்பொன்னம்பலம், சேர்பொன் அருணாச்சலம் போன்றவர்கள் எல்லாம் அதில் இருந்தார்கள். சேர்பொன் ராமநாதன், சேர்பொன் அருணாச்சலம் போன்றவர்கள் இவர்கள் இணைந்து, இந்த சிங்கள தலைவர்களுடன் இணைந்து இலங்கை தேசிய காங்கிரஸை உருவாக்கினார்கள். அது பிறகு 1921 தமிழ் தேசிய காங்கிரஸாக மாறுகிறது. இலங்கை தமிழ் தேசிய காங்கிரஸ் சேர்பொன் அருணாச்சலம் தலைமையில் உருவாகிறது. இது இந்த பிளவு தான் தமிழர்களுக்கும் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கும் இடையில் பிளவுகளை மெல்ல மெல்ல வளர்க்க தொடங்கியது. பிறகு 1935 லங்கா சமசமாஜ கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் உருவாகின. என்எம் பெரேரா போன்றவர்களது வழிநடத்தது அது வேறு. அது கட்சி வளர்ச்சியை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இப்போது விடயம் என்னவென்றால், 1947 சோல்பெரி யாப்பு உருவாக்கப்பட்டது. சோல்பெரி யாப்பு உருவாக்கப்பட்டு இலங்கையில் பல்வேறு விதமான அரசியல் சீர்திருத்தங்கள் மிக வேகமாக கொண்டு வரப்பட்டது. அதில் மிக முக்கியமானது, ஏன் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது என்பதற்கு, பண்டா செல்வா ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். 1956 இலங்கையில் தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது. SWRD பண்டார் நாயக்கா இவர்களது காலத்தில். அந்த வேளையில் 1956 இடம்பெற்ற தேர்தலிலே சொலமன் பண்டார் நாயக்கா, SWRD பண்டார் நாயக்கா தலைமையிலான மகாஜன எக்ஸத் பெரமுன கட்சி அந்த 1956 தேர்தலில் வெற்றியிட்டுகின்றது. வெற்றியீட்டிய உடன் அவர்கள் கொண்டு வந்த மிக முக்கியமான சட்டம் தனிச்சிங்கள சட்டம். இந்த தனிச்சிங்கள சட்டத்தை கண்டு எங்களது தமிழ் தலைவர்கள் கொதித்தார்கள். முக்கியமாக பண்டார் நாயக்கா, SWRD பண்டார் நாயக்கா கொண்டு வந்த இந்த சட்டத்துக்கு எதிராக SJV செல்வநாயகம் எங்களது தமிழரசு கட்சியின் தலைவர், இது தொடர்பாக தனிச்சிங்கள சட்டம் என்பது நமது நாட்டுக்கு பொருத்தமுடியதல்ல என்று சொல்லி முரண்படத் தொடங்கினார். அதன் காரணமாக 1957 பண்டா செல்வா ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது கொண்டு வரப்பட்டு அதன் வாழ்க்கை காலம் மிக குறுகியதாக இருந்தது. உடனடியாகவே அது கிழித்தறியப்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்று நேர்களுக்கு தெரியும். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்த்தன கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி, கண்டி யாத்திரை என்றொரு யாத்திரையை மேற்கொண்டார். அந்த யாத்திரையின் விளைவாக அந்த ஒப்பந்தம் கிழித்தறியப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இதுக்கு தான் அந்த ஜாப்பு பற்றி பேசினேன். 1972 இலங்கையில் முதலாம் குடியரசு யாப்பு கொண்டு வரப்படுகிறது. 1972 இலங்கை குடிய சுதந்திரமடைந்த பின்னர் இரண்டு ஜாப்புக்கள் இலங்கையில் கொண்டு வரப்பட்டன.

1972 முதலாம் குடியரசு யாப்பு, 1978 இரண்டாம் குடியரசு யாப்பு. இந்த ஜாப்பில் அவ்வப்போது சீர்திருத்தங்கள் மேற்கொள்வார்கள். ஆனால் 78 பிறகு யாப்பு, புதிய யாப்பு எதுவும் கொண்டு வரப்படவில்லை. 72 கொண்டு வரப்பட்ட முதலாம் குடியரசு யாப்பில் சொல்லப்பட்ட விடயம், இலங்கை சிங்கள நாடு, இலங்கை பௌத்த மதத்தை பின்பற்றுகின்ற நாடு என்ற வாசகங்கள் பொருத்தப்பட்டிருந்தது. பார்த்தார்கள், இது இலங்கைக்கு ஏற்புடையதல்ல, தமிழர்களுக்கு ஏற்புடையதல்ல, தமிழ் ஈழம் மட்டும்தான் தமிழர்களுக்கு உரித்தானது என்ற வகையில்தான் எஸ்ஜேவி செல்லநாயகம் போன்றவர்களால் வட்டுக்கோட்டை பிரகடனம் கொண்டு வரப்படுகின்றது. அந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தைத்தான் முதல் முதலாக தமிழ் ஈழம் என்று ஒரு அரசியல் கட்சி சார்ந்து பாரிய தீர்மானங்களை மேற்கொண்டார்கள். அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது 1976 மே 14 பன்னாகம் மெய்கண்டான் வித்தியாலய மைதானத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்டது. இன்று வரை அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான தீர்மானமாக கருதப்படுகின்றது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேயர்கள் அத்தனை பேருக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது வினோ விரும்பி கேட்ட பாடலுடன் இணைந்திருப்போம். நேர்களே, அந்த நிகழ்ச்சியில் புதிதாக இணைந்த நேர்களது பாடல்களை நாங்கள் முதலிலே ஒளிபரப்பாகி பின்னர் எங்களது அன்புக்குரிய நேர்களது பாடல்களை ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். வினோ மிக நீண்ட நேரமாக அவரது பாடல் ஒளிபரப்பப்படாது இருக்கின்றது என்பதனால் இப்போது அவரது விருப்ப பாடல், அதனைத் தொடர்ந்து அடுத்த வினா

0: அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 8:45 நேர்கள். நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த வினாவுக்குள் நுழைய இருக்கின்றோம் நேர்களே.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 16 சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
0: நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை, இப்பொழுது கனடாவில் சனத்தொகை மதிப்பீடு தொடர்பான வேலை திட்டங்கள் மிக அமளியாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. உங்களது இல்லங்களிலும் சனத்தொகை மதிப்பீடு தொடர்பான பல்வேறு விதமான படிவங்களை நீங்கள் நிரப்பி அனுப்ப வேண்டிய தேதிகளை பற்றியெல்லாம் அறிந்திருப்பீர்கள். அவ்வாறு அனுப்பாவிட்டால் சனத்தொகை தொடர்பான புலிவர திணைக்களத்திற்கு உங்களது தகவல்களை அனுப்பாவிட்டால் அல்லது பொய்யான தகவல்களை வழங்கினால் $500 அபராதம் விதிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். கேள்வி என்னவென்றால், மிகச் சுருக்கமாக வருவோம் கேள்விக்கும் விடைக்கும். கனடாவில் எத்தனை வருடங்களுக்கு ஒரு தடவை சனத்தொகை மதிப்பீடு மேற்கொள்ளப்படுவதுண்டு? முதலாவது விடை 10 வருடம், இரண்டாவது 5 வருடம், மூன்றாவது 15 வருடம். கேரளாவில் எத்தனை வருடங்களுக்கு ஒரு தடவை சனத்தொகை மதிப்பீடு மேற்கொள்ளப்படுவதுண்டு? 10 வருடம், இரண்டாவது 5 வருடம், மூன்றாவது 15 வருடம். அலையுங்கள். 416-644-6222. அடுத்து SP சரண் ஒரு பாடல் விரும்பி கேட்டார். நெட்டிக்கண் திரைப்படத்தில் பாடல் வருகிறது.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
2: தமிழர்களே, கனடாவில் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை சனத்தொகை மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் என்று கேட்டிருந்தோம். பாப்புலேஷன் சென்சஸ் மேற்கொள்ளப்படும் என்ற வினாவுக்கு இப்போது 3 விடைகள் தந்தோம். முதலாவது 10 ஆண்டுகள், இரண்டாவது 5 ஆண்டுகள், மூன்றாவது 15 ஆண்டுகள். இப்போது விடைகளுடன் நீர்கள். வணக்கம்.
3: வாங்க பையன். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா. இனி இப்ப 14 தேதி கொடுத்திருந்தவன் மே 15 அடுத்த மாசம் ரிமைண்டர்ஸ் வரும்.
2: நாங்கள் தமிழ் போட வேணும். இந்த விழிப்புணர்வுக்கு தான் இந்த கேள்வி கொண்டிருந்தான். எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வர வேணும்
3: கேள்விப்பட்டேன்.
2: எடுக்கிறது அது இங்க மட்டுமில்ல, ஊர்லயும் அப்படித்தான். சனத்தொகை மதிப்பீடு என்று சொன்னா அதே ஒரு பெரிய இந்த வாக்காளர் டாப்பு சனத்தொகை மதிப்பீட்டு பெரிய விஷயமா கருதுறையில எலெக்ஷன் வர்ற நேரம் தான் ஓடி தெரியறது இல்ல.
3: லீகல்
2: பெரிய செலவுக்குரிய விஷயம் செலவு மனித மனித்தியாளங்கள். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ரமேஷ். இது வந்து 5 வருடங்களுக்கு ஒரு தடவைதான். ஊர்ல ஜனத்தொகை ஏன் வந்து அதிகமா நாட்டம் காண்பிக்க மாட்டாங்கன்னா, செத்தவங்க ஓட்டுக்காக வச்சிருப்பாங்க, அதனால எலெக்ஷன்ல போயிருந்து வச்சிருப்பாங்க அப்படியே கண்டுக்காம.
2: உங்களோட நாட்டுல எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ரமேஷ்?
4: இந்தியாவில் வந்து ஜனத்தொகைன்னு வந்து 2010 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. இப்போ கடைசியாக போயிடுத்து போன வருஷம் எடுத்தாங்க. 6 வருஷத்துக்கு ஒரு எடுக்கிறாங்க. அவங்க தேவைப்பட்டதெல்லாம் எடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு
2: அப்படி டைம் கிடையாது. ஒரு டைம் இருக்குது. இப்போ இலங்கையில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. இலங்கையில் 1871 உருவாக்கப்பட்டது ஜனத்தொகை மதிப்பீடு. ஒவ்வொரு 10 வருடங்கள் இந்த யுத்தம் பெறவர நிலைமைகளான சில ஆண்டுகள். ஆனா இப்பவும் 2021 இனி 2031 எடுப்பிடும் இலங்கையில சனத்தொகை மதிப்பு.
4: அது ஒரு கம் ஒரு இலங்கை இந்தியாவில் அது பெருசாக திடீர்னு மக்கள் தான் கொடுத்து திடீர்னு கொடுத்து 10 வருஷம் ஸ்டாண்டர்டு. பட் போன ரீசெண்டாக எலெக்ஷனுக்காக எடுத்தாங்க, அதுலேயே நிறைய குளறுபடி, அதனால தான் ஆட்சியே போயிச்சிருந்தாங்க.
2: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: கேட்டுக்கொண்டு வர முடியவில்லை. உண்மையிலேயே 5 வருடங்களுக்கு சில என்ன சில பேருடைய என்னன்னா பெனால்டி ஃபீ வந்ததுல விருப்பம் போடுறாங்க. இதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஃபோன் பில்லாக இருக்கலாம், எத்தனையோ பில்லு இருக்கலாம் பே பண்ண மாட்டேங்கிறாங்க நேரத்துக்கு. அது மாதிரி சின்ன விஷயம் என்ன இதுகள் எல்லாம் வளர்ந்த நாடுகளில் இவ்வளோ வசதிகள் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே செட்டப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போகும். அது மாதிரி தான் இதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் என்ன அவர்கள் இதை வச்சுக்கொண்டு தான் இந்த எலெக்ஷனுக்கு இவ்வளோ பேர் இருக்குன்னு சொல்லி எல்லாம் கலந்துடுவாங்க என்ன
2: எலெக்ஷன் மட்டுமில்லை கதை விஷயங்கள் நாட்டினாவே.
5: பப்ளிக் சர்வீஸுகள் இதெல்லாம் சொல்லி நிறைய இது
2: சுகாதாரத்துறை மருத்துவத்துறை பல துறைகளுக்கு போக்குவரத்து துறை எல்லாத்தையும் நாடு டெவலப் பண்ணுறது இதை வச்சு தான்
6: வீட்டிலே நாங்கள் வாடகைக்கு குடியிருப்பாளர்களும் இருந்தால் அவர்களையும் சேர்த்து நாங்கள் நிரப்பி அனுப்ப வேண்டியது வீட்டு உரிமையாளரின் கடமை.
2: சரியா ஜலீல்,
6: நிச்சயமா அது அந்த வீட்டுக்கு எவ்வளவு வீடு இருக்கிறார்கள் ஒரு தவால் தான் வரும். அதனுடைய நாங்கள் மட்டும்தான் செய்யும். மற்றது இது வந்து தமிழ் என்னென்ன ஜாதியோ அந்த முறையாக அதை பதிய வேண்டும்,
2: உண்மையை பதிய.
6: ஏனென்றால் அந்த ஹாஸ்பிட்டல் வசதிகள் பாடசாலை வசதிகள் போன்றவற்றை ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த இனம் விகிதாச்சாரத்தையும்
2: சேர்த்தெடுக்கிறார்.
7: நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்றது கிடைக்காம போகுது. உங்களோட நிகழ்ச்சியே உங்களோட கதை காட்டியும் உங்களோட நிகழ்ச்சியை கேட்க ஆசையா இருக்குது.
2: நன்றி.
7: நீங்கள ஒரு பஞ்சாபம் மாதிரி எல்லா விஷயத்தையும் தாருங்கள். அதாவது உங்களோட நிகழ்ச்சியை கேட்டாலே எல்லாருக்கும் எல்லா அறிவுகளும் எல்லா செய்திகளும் எல்லாரும் வந்து செய்கிறது. அறிஞர் வாசனா இதெல்லாம் வரும் திரும்பவும் உங்களோட சேர்ந்த பாராட்டு கிடையாது. அதுக்காக அடுத்து பாராட்டு சொல்லுவோம். எத்தனையோ நிகழ்ச்சியில கேட்கறது உங்களை மாதிரி ஒரு அறிவுபூர்வமான ஒரு நிகழ்ச்சி நாட்கள் கையில் விடாம என்னுடைய வயதுக்கும் உங்களுடைய ஒரு அறிவுபூர்வமான ஒரு நிகழ்ச்சியை கேட்கறதுல சந்தோஷமா இருக்குது.
2: நன்றி நன்றி
7: மார்க்கன், உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம்.
2: சிஎம்ஆருக்கு நன்றி சொல்றோம்.
7: சிஎம்ஆருக்கு நன்றி உங்களை மாதிரி ஒரு ஆளை தெரிவு செய்து இந்த நிகழ்ச்சியை நடக்க விட்டதற்காக. அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு காத்தான் இந்த எலெக்ஷன் நடக்கிறது, இந்த சாரி சென்சஸ் நடக்கிறது. ஆனால் கணக்க கேள்விகளை கேட்கிறாங்க சில பேருக்கு, அது தங்களோட பிரவேசியில அங்க வைக்கணும் சொல்லி ஒரு ஆத்திரம் இருக்குது. ஆனால் கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் என்ன வருத்தங்களும் குழந்தைகள் என்ன மத்தியும் சொந்த வீடா வீடு இல்லை என்ன படிச்சது படிக்காது போலீஸ் எல்லா விஷயத்தையும் கேட்கிறபடியா அது உங்களுக்கு இலகுவா இருக்குது எல்லா சேவையும் செய்கிறதுக்கு.
2: அது அதுதான் அதுதான் அதுக்கு அதுக்காக தான் எடுக்கிறது. அது சரியா சொன்னீங்க.
7: சில பேர் அதை எதிர்க்கிறோம். அத நிரப்பாம இருக்கிற ஆக்களும் இருக்கலாம். ஆனா $500 ஃபைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதைக்கு சேவை வளர வேண்டும் என்று பார்த்துக்கிறோம்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் பாசன், நிர்மலா.
2: வாங்க நிர்மலா.
8: இது வந்து 5 வருஷத்துக்கு வந்தா
2: நீங்கள் நன்றப்பீங்க. சரி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம்,
2: எழில் வாங்கும்.
9: வரும், நீங்கள் ஜூலை வரையும் இருக்குது, அதுக்குள்ளே செய்ய வேணும். பதியாவிட்டா $500 ஃபைன் இருக்கு.
10: இது நல்ல விஷயம். நாங்கள் பதியாவிற எங்களை டீச்சர்ஸ் மாரி இழக்க வேண்டி வரும், டாக்டர்ஸ் நர்ஸ் மாரி இழக்க வேண்டி வரும்.
9: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்.
9: முறையின் வாங்க.
11: ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு முறைய பதிவு செய்யணும். ஆனால் அதுல கேட்கிறாங்க என்ன ஒரு விஷயம் பண்றது, லாங்குவேஜ் என்னென்ன தெரியும் பண்றது, எங்களை தமிழ் மொழி கண்டு போட்டால் வேற என்ன லாங்குவேஜ் மகள் பிரெஞ்சு தெரியும்படியா பிரெஞ்சு என்று மார்க் பண்ணாது. ஓ, மற்றது என்ன எங்களை தேவைக்கு எங்களுக்கு நன்மைக்கு தானே அவங்க கேட்கிறாங்களே, அப்படி செய்ய சொல்லி அது அதுல பதியாம இருக்கிறது மிகவும் தப்பான ஒரு விஷயம்.
9: அந்த விழிப்புணர்வு வரணும் எங்கள் தமிழ் மக்கள் மத்தியில். அதுக்குத்தான்
11: அப்ப அது எத்தனை பேர் அதை விரும்புறாங்க, இல்லாட்டியும் நியூஸ்லயும் கொல்லப்பட்டது, நியூஸ்ல போய் கொண்டிருந்தது. ஆனா அது உண்மையா சரி, அது நல்ல விஷயம் இல்ல.
9: என்ன பதிய வேணும்,
11: கட்டாயம் செய்யணும். இந்த நாட்டு இருக்கிற உங்களுக்கு எத்தனையோ சலுகைகள் தர்றாங்க, இது சின்ன ஒரு மிஞ்சி போனாலும் ஒரு 10 minutes வேலை. என்ன
9: சரியா
11: அதை செய்துட்டு போடுறதுல ஒண்ணுமில்ல. ஆனா சிலர் வந்து அதை விரும்புறாங்க இல்ல, ஏன்னு தெரியல.
9: பிரைவசி பிரச்சனை,
11: பிரைவசி அது எல்லாத்துக்கும் பிரைவசி என்ற இது முக்கியமானது. என்ன நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆம்புலன்ஸ் வரும், ஃபயர் ஏதோ எல்லாம் வந்து கொண்டிருக்கேன்னு எங்களுக்கு. அப்ப இப்படி ஒரு பதவி இருந்தா தானே தெரியுமோ இந்த இதுல இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு கணக்குடு.
9: என்ன சரியா
11: அதனால எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வர வேணும்னு நினைக்கிறேன்.
9: நன்றி நன்றி
11: நன்றி நன்றி வாசன். நன்றி
9: வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம். மூத்தி
9: மூத்தி வாங்க.
12: ஓ, இது 5 வயதுக்கு தான் வர்றது, நாங்கள் நேற்று முந்திரா செய்துட்டோம்.
9: வெரி குட், வாழ்த்துக்கள்.
12: நன்றி. வணக்கம்.
9: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: 5 வயதுக்கு நாங்கள் சின்ன இளங்கல் யாழ்ப்பாணத்தில் இந்த சோழவரி அந்த புடலுக்கு வந்து நம்பரை எல்லாம் ஒழுங்கிக்கணும். நாங்கள் போகிறோம். நாங்கள் சின்ன நான் மறந்தோம். நான் சின்ன புடல் புடல் குறிக்கணும்.
9: நன்றி.
13: யாழ்ப்பாணம் அந்த புடலுக்கு வந்து நம்பர் எழுதினோம். இந்த வீட்டில் எத்தனை பேருக்குனாலும் அந்த பிரியாணியாக வாங்கன்னு சின்ன மறந்தோம். என்ன சின்ன இல்லை வந்து நம்ம புடலுக்கு நம்பர் எழுதினோம். ஆக்களை எழுதி கொண்டு எல்லாம் எழுதி கொண்டு போகணும்.
9: நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். நேர்கள் பஞ்சாட்சரம் அப்பன் எழில் குகதாஸ் மூர்த்தி காந்தி ஜெயா மொரின் நிர்மலா மதன் ரமேஷ் வெலிங்கன் தவம் சந்திரன் தேவதாஸ் எழில் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகவும் கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் அதேவேளை காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம்.

ஹாய் மாலினி, ஐம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

யோசிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் யோசிப்பா.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: இணையும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9055-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. 647-459-9757.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 416-700-2222. 6700-2222. J.CA.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-7-2-6-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
2: $10,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462

0: என்ன
1: என்ன
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லனா ஏய் ஏய் ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem and did you know?
5: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி,
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி,
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ, ஏசியன்ஸ்.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
4: பொறுப்பு துறப்பு. CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: 416-834-2266
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
3: சரி சரி.

பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
2: KM Business Solutions Income Tax e-filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

ஏய் கஜா, கம்மியா குடுறா. ஏய் எவ்வளோ சப்ளை தான் கேட்டா கண்டு.

மீற விதிமாற சதிகார கதிமாற ஒரு 100 படை மோத

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில்

செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகுந்த கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD Asian Textiles in Mavaram Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti 2-4 $10, nighty 3-4 $10. Silver items 50% off. Preeti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East. Scarborough Asians. மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் சரியாக 9:01. மீண்டும் மே மாதம் 15 உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கும் நான் ஆர்ஜே ராஜ். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கும் உங்களுக்காக சிறப்பான நிகழ்ச்சிகள் காத்திருக்குது. சிறப்பான நிகழ்ச்சிகளா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் கடந்து வந்த பாதைகளை நினச்சி பார்க்குற ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது. இணையங்கள் உங்களோட விருப்ப பாடலை கேட்க அலையுங்கள் 416-644-6222. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

இலங்கையின் முதலாவது புவிவெப்ப சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கும் அதனை உத்தியோகபூர்வமாக வர்த்தமானி மூலம் அறிவிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் சுமார் 7 மாவட்டங்களில் 88 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகளவான சேதங்கள் களுத்துறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. மாகாண சபை தேர்தல் குறித்து சகல தரப்பினருடன் வெளிப்படையான பேச்சுக்கு தயாராக உள்ளதாகவும், ஆனால் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை தவிர்ந்த ஏனைய அதிகார பகிர்விலேயே தமக்கு உடன்பாடு உண்டு என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொள்வதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். அரசகாணி வேலைத்திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண கல்வி ஆணையாளர் ஆர் குருபரன் பங்கு பெற்றலுடன் நேற்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கேரளாவில் புதிய முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட வி டி சதீசன் அந்த மாநில ஆளுநர் அர்லேகரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ள நிலையில் வரும் 18 புதிய அரசு பதவியேற்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு வங்கத்தில் உள்ள அனைத்து அரச உதவி பெறும் பாடசாலைகளிலும் காலை நேர கூட்டங்களில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்படுவதற்கு மாநில பாரதிய ஜனதா அரசு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது. அரச ஓய்வூதியம் குடும்ப நல ஓய்வூதியம் பெறுவோருக்கு 58% 60% அகவிலைப்படி உயர்ந்திருப்பதாக நிதித்துறை அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கின்றார். ஹண்டா வைரஸ் பாதிப்புக்குள்ளான எம்வி ஹோண்டியஸ் சவுசு கப்பலுடன் தொடர்புடைய பயணிகளுடன் ஒரே விமானத்தில் பயணித்ததை நாடு முழுவதிலும் உள்ள 26 நபர்கள் தற்பொழுது தொடர்பு கொள்ளப்பட்டு வருவதாக கனடாவின் தலைமை பொதுச் சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். எல்என்ஜி கனடா நிறுவனம் இந்த ஆண்டின் இறுதி முதலீட்டு முடிவை எடுக்கும் என்றும், அது கனேடிய வரலாற்றில் மிகப்பெரிய தனியார் துறை முதலீடாக அமையும் என்றும் நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்துள்ளார். ஃபென்டனாயிலை உற்பத்தி செய்து விநியோகிப்பதற்காக மெக்சிகன் போதைப்பொருள் கும்பல்கள் தங்கள் செயற்பாடுகளை கனடாவுக்கு மாற்றி வருவதாக அமெரிக்காவின் உயர்மட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகள் மத்தியில் எழுந்திருக்கின்ற கேள்விக்கு, கனடாவில் செயற்கை போதைப்பொருள் உற்பத்தியில் மெக்சிகன் கும்பல்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் பங்கு இல்லை என்று ஆர்சிஎம்பியினர் தெரிவித்துள்ளனர். ஹெய்டி தலைநகரின் புறநகர் பகுதியில் சனிக்கிழமை முதல் கும்பல்களுக்கிடையே இடம்பெற்ற மோதல்களில் 10 பொதுமக்கள் உட்பட குறைந்தது 78 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையே நிலவி வரும் ராஜதந்திர கருத்து வேறுபாட்டுக்கு மத்தியில் 30 முன்பு விமானங்கள் சுட்டுவீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 94 வயதான கியூபாவின் முன்னாள் ஜனாதிபதி ராவுல் காஸ்ட்ரோ மீது குற்றச்சாட்டை முன்வைக்க அமெரிக்கா நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஹண்டா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடரும் நிலையில் அமெரிக்கா முழுவதிலும் மேலும் 16 பேரை அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தனது நிர்வாகம் 2015 ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ராஜதந்திரத்தின் மூலம் உறுதி செய்ததாக தெரிவித்தார். மேலும் இராணுவ மோதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது ஹோமூஸ் நீரிணையில் எந்தவித இடையூறுமின்றி இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.

0: வழி மறிக்காதே.
1: கருப்பு படத்திலிருந்து ஒரு புத்தம் புதிய பாட்டை கேட்டிங்க. அந்த பாட்டோட இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கிறோம். யாருமே வந்து எதிர்பார்க்காத விஷயங்களை வந்து நமக்கு வந்து திடீர்னு கடவுள் கொடுப்பாரு. அது வந்து சில டைம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கும், சில டைம் ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாகவும் இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்த ஒரு சம்பவத்தை தான் வந்து நான் இன்றைக்கி பேச போகிறேன். என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல வர்ற திங்கட்கிழமை இந்த ஜெனோசைட் நினைவுனால வந்து நாம் இங்கே நினைவு கூறதுனால ஷோவில் வந்து நான் இருக்க மாட்டேன். மண்டே வந்து என்னுடைய ஷோ நடக்காது. அன்றைக்கி வந்து இங்கே இருப்போம் அப்படின்னா, இப்போ வந்து கனடிய தமிழ் சமூகம், கனடிய தமிழர் மாணவர் சமூகம் வந்து விடுக்கும் அறிவித்துள்ளது. 2009 தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்கால் பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொலை செய்யப்பட்டு 11 முடிவடைந்தது. ஸோ அதனால் இதை நினைவு கூறும் வகையில் வந்து இம்முறை 2 நிகழ்வுகளாக மே 18 திங்கட்கிழமை வந்து காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை 9050 பிராம்லியா ரோட் சிங்குசி பார்க்கில் அமைந்துள்ள தமிழ் ஜெனோசைட் மான்யூமெண்ட் முன்னே வந்து மாலை அங்கே வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதே மாதிரி மாலை 6 ஸ்கார்ப்ரோ டவுன் சென்டர் ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் அங்கேயும் வந்து ஆல்பர்ட் கேம்பல் சதுரங்கத்தில் அங்கேயும் வந்து நினைவுகூரல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மண்டே வந்து நான் இந்த சிங்குசி பார்க்கில் தான் இருப்பேன். ஆனால் அன்றைக்கி எல்லாரையும் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை நம்ம நேர்கள் எல்லாரையுமே. ஆனால் அங்கே அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மீட் பண்ணி ரொம்ப நம்மளுடைய சந்தோஷத்தை பகிரவு கூட முடியாது. ரொம்ப வலியோட கஷ்டத்தோடு இருப்போம். அதனால் அந்த மீட்டில் நம்ம மீட் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கிறேன். ரெண்டு ஈவெண்ட் நடக்குது. ஒன்று வந்து சிங்குசி பார்க்கில் காலையில் 11 மாலை 1 வரைக்கும் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதே மாதிரி ஸ்கார்ப்ரோ ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயர்லேயும் வந்து மாலை 6 நினைவு கூறல் நடக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியுமே வந்து அதை பற்றி தான். ஆனால் எப்பயுமே வந்து இவ்வளோ கொடூரமான, இவ்வளோ ஒரு மனிதத்தன்மையே இல்லாத ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பேசி குமுறி அழுது கஷ்டப்பட்டு அவங்கள என்னடா பண்ணலாம் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறியாவதில்லை. ஆனால் இந்த வெறியே இல்லாமல் இப்போ வாழ்க்கையில் வந்து இப்படி தான், இதையும் இப்படியும் வந்து யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டிருக்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு அதை பற்றி சொல்லலாம். இல்லை அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டுட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாட்டை மட்டுமே கேட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். என்னென்னா, எவ்வளவோ உங்களுடைய உறவுகளை நீங்கள் இழந்திருப்பீங்க. இதில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து யார் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, எதெல்லாம் இழந்த எதெல்லாம் வந்து உங்களுக்கு திரும்பி வந்து கிடச்சிருக்கும், எதையெல்லாம் நீங்கள் இழக்காமல் இருந்திருப்பீங்க, இல்லை உங்களை நீங்கள் எந்த ஊரில் எப்படி பார்க்குறீங்க, இந்த சம்பவமே நடக்காமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இது ஒரு கற்பனை கேள்வி தான். ஏண்டா நடந்தது எப்படிலாம் நடக்க முடியாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வந்து கடந்து போகிற விஷயங்கள் எப்படி மாறுதுன்னா, நமக்கு வாழ்க்கையில் நிறைய கெட்டது நடந்திருக்கும், நிறைய துரோகங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம மறக்கிறது மன்னிக்கிறது இதையும் தாண்டிய ஒரு விஷயம் இருக்குது, நம்ம நம்பிக்கை. இது இப்படி தான் நடக்கும், இது கண்டிப்பாக இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும், இது கண்டிப்பாக வந்து நியாயம் கிடைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ஒரு நம்பிக்கை தான், நம்ம இல்லை கண்டிப்பாக இது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த நம்பிக்கை, இதுவும் ஒரு விதமான நம்பிக்கை. இது எதுவுமே நடக்கலை, எல்லோரும் என் கூட தான் இருக்காங்க கண்டிப்பாக அப்படின்ற ஒரு ஆறுதல் இருக்கு இல்லையா, நமக்கே நம்ம சொல்கிற ஆறுதல், அது வந்து ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். இழந்த ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களை இழந்த நான் வந்து அப்படி தான் யோசிப்பேன், அவங்க இல்லை அவங்க இருக்காங்க ஊரில் தான் இருக்காங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க, நான் ஊருக்கு போய் போகும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கற்பனையாக நான் வந்து அவங்க நான் இல்லையே அவங்க இறக்கலையே இங்கே தான் இருக்காங்கன்ற மாதிரி என் கூட தான் இருக்காங்கன்ற நம்பிக்கையை வந்து, அது சில பேருக்கு மூட நம்பிக்கையாக இருக்கலாம், சில பேர் வந்து இது முட்டாள்தனம்னு சொல்லலாம், ஆனால் அதுதான் என்னை ட்ரைவ் பண்ணுது அப்படிங்கிறதுனால அதை நான் உங்களுக்கு கேட்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி கதை கிடையாது, இன்றைக்கி கதை சொல்கிற நேரத்தில் உங்களுடைய இழப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வெளிப்படுத்தும் வகையில் கவிதைகள் கொண்டு வரலாம். இந்த இழப்பையும் இந்த உங்ககிட்ட இப்போ இருக்கிற இந்த மன நிலைமையை வந்து வலியுறுத்துகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு கவிதை முறையில் நீங்கள் சொல்லலாம். ஸோ கவிதையாக நீங்கள் வந்து அதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கவிதையை எழுதி அதையும் வந்து நீங்கள் என்னோட ஷேர் பண்ணலாம். இதை சொல்லிவிட்டு இப்பொழுது இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். உங்களுடைய இந்த ஜெனோசைடுக்காக நீங்கள் வந்து ஜெனோசைடு நடக்காமல் இருந்திருந்தா, இந்த ஜெனோசைடு இந்த ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சம்பவமே நடக்கலை அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் வந்து யார் கூடலாம் நீங்கள் இருந்திருப்பீங்க, இந்த உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் கேள்வி, அதற்காக நீங்கள் பதில் சொல்ல அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6444-2222. அது மட்டும் இல்லாமல் பாடல்களும் டெடிகேட் பண்ணலாம், அதுக்காக நீங்கள் கால் பண்ணுங்கள். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம். வணக்கம் ஈசன், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இல்லை, உண்மையிலே வந்து சொல்லணும்னா எனக்கு இந்த போலன் அலர்ஜின்னு ஒன்று வந்துருச்சு, அதனால்
0: குரலில் தெரியுது.
1: தெரியுது, ஆமாம் கண்டிப்பாக தெரியும், ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்தது.
0: தொடர்ந்து
1: ஆமாம் தொடர்ந்து தும்மல், நிறுத்து கண்ணிலிருந்து தண்ணி எரிச்சல் எல்லாமே இருந்தது. என்னென்னமோ ட்ரை பண்ணேன், ஒன்றும் சரியாகலை. ஏதாவது வைத்தியம் இருந்தால் சொல்லுங்கள், என்ன அலர்ஜி மாத்திரை போடணும்?
0: அது ரியாலிட்டி சொல்லி வந்துருக்கு, நான் பாவிக்கிறேன் தண்டை பாட்டில் போயிடும், புல்லு வளரைய கண்ணும் கடிக்கும் தும்பும் பயங்கரம்.
1: ஆமாம் அது ஒன்றும் பண்ண முடியும். நான் ஒரு செட்டிலின் அப்படின்றது ஒன்று, ஒரு அல்ல சார் அலேக்ரா அப்படின்னு ஒன்று போட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நீங்க உங்களுடைய உறவுகளை யார இழந்தீங்க? இது எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்களுடைய நீங்க முதல்லயாவது இங்க எங்க எங்க இருந்திருப்பீங்க அப்படிங்கறதா கேள்வியே.
0: இங்க இருந்திருப்பேன், பிரச்சனை இல்லாட்டிங்கன்னா
1: அதான் அதில் இங்கே என்னவா என்ன வேலை எப்படி உங்களோட வாழ்க்கை இருந்திருக்கும், ஒரு ஒரு அழகான கற்பனையை தான் கேட்குறேன் நான்.
0: கற்பனை நான் ஊரில் இருந்திருந்தா என் வாழ்க்கை வித்தியாசமாக இருந்திருக்கலாம். இங்கே வந்தாலும்
1: இப்போ ஆனால் இப்போ நல்லா தான் இருக்கு இல்லையா, இப்போ செமையாக இருக்கு. ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அடி ஒரு கஷ்டம் கொடுக்கும்போது கடவுள் கூடையே சேர்த்து அதுக்கான உயர்வையும் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்புறீங்களா?
0: எவ்வளவு இது தோல்விகள் வந்தாலும் தோண்டு போகக்கூடாது, திரும்பி எழுந்து வரணும் அப்படித்தான் இது.
1: கரெக்டு கரெக்ட், சூப்பர். நீங்கள் நீங்களும் கவிதை எழுதுகிற ஆள் தான் தெரியும் எனக்கு. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா எழுதணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் இருந்தா கொண்டு வரலாம். இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம் ஈசன் உங்களுக்காக?
0: எனக்கு இன்னும் என்ன தோளா மறைவில்.
1: ஆ சூப்பர்,
0: அந்த பாட்டு
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. ஓகே
0: நன்றி,
1: ரொம்ப நன்றி ஐசன், நன்றி, மீண்டும் சந்திப்போம். பாடல் ஒரே நிமிஷம், இந்த பாட்டு வந்து இந்த பாட்டில் வர வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரி உங்கள் நம்ம எல்லாருக்குமே. இது இந்த சம்பவத்துக்காக இல்லை, எப்பயுமே வாழ்க்கையில் வந்து நம்மளையே குறைச்சி எடை போட்டுட்டு நம்ம இவ்வளோதான், நம்ம இப்படி தான், இல்லை இப்படி தான் என்னோடய வாழ்க்கை இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக வந்து கஷ்டம் கொடுக்குற கடவுள் உங்களுக்கு அதற்கான நிபர்த்தியும் கொடுப்பாருன்றதை நம்பி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம் ராஜ்.
1: வணக்கம் சிங்கம். காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்.
1: என்னால் ஒழுங்காக பேச முடியாது, அப்பப்போ மியூட் போட்டேன் அப்படின்னா பயங்கரமாக தும்முறேன்னு அர்த்தம். அதை நீங்கள் வந்து ஆமாம் முடியல கண்டினியூஸாக வந்து
0: ரெஸ்ட் எடுத்துக்கலாமே.
1: இல்லையே வந்து உங்களையெல்லாம் இப்போ உங்ககிட்ட பேசினா சரியாயிரும் அப்படின்னு நினச்சேனே. மண்டே வேற வரப்போறது இல்லை.
0: மண்டே நீங்கள் கஷ்டப்படணும் இல்லை. மண்டே அங்கே போய் நிறுத்தி எல்லாம் செய்யணுமே.
1: நம்மளுடைய நேயர்களுடைய கவிதையை கேட்டுட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக
0: தான்.
1: ஆமா ஆமா, அதனாலயே கேட்கணும் அப்படின்னு ஆசை. கண்டிப்பா அதை கேட்கலாம். ஒருவேளை இந்த சம்பவம் நடக்கல அப்படின்னா என்னென்னலாம் உங்களுக்கு இப்ப உங்க என்னெல்லாம் உங்க கூட இருந்திருக்கும்? இப்ப
0: நான் சொல்றது என்று சொன்ன எங்க உறவுகள் எல்லாருமே எங்க கூட இருந்திருப்பாங்க.
1: ஆமா.
0: அடுத்தது எங்க தலைவர் எப்படி மறைமுகமாகவோ மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவரு நாங்கள் எப்படி மறைமுகமாக தந்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னுக்கு எங்களோட நின்றுட்டார். தமிழகத்துக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய பதம், மிகப்பெரிய ஆற்றையும் கொண்டவர் அவர்.
1: கண்டிப்பா
0: அவரை நாங்கள் மறைச்சு வச்சுட்டு தான் கொஞ்சம் நஷ்டமா இருக்கு. மற்றது இருக்கிற உறவுகள் எல்லாமே எங்களை விட்டு எவ்வளவு உறவுகள் எங்களை விட்டு தெரிஞ்சிருந்தோம். அப்ப அவைகள் எல்லாருமே நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் எங்கட மாவீரர்கள் உறவுகள் எப்படியோ எங்களை ஒரு வயசுல புறக்கணும் மட்டும் சொல்லித்தான் நாங்கள் இருக்கிறோம்.
1: இப்போ இங்கே அங்கே வந்து உங்களுடைய நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க? இல்லை உங்களுக்கு இன்னும் ஒரு அங்கே ஒரு ப்ரொஃபைல் இருந்திருக்கும்ல, அது டோட்டலாக மாறி தானே இங்கே வந்திருக்கீங்க? அந்த அந்த
0: நான் வந்து ராஜ் அங்கே முதல் நான் இதில் சொல்லலாம் முடியாது. நான் எங்கட நாட்டுக்காக கொஞ்சம் உழைச்சினா.
1: புரியுது.
0: பிறகு நான் பொது இதுகள்லாம் நான் செய்தேன். இப்ப பொதுவா எல்லாம் மக்களுக்காக என்னென்ன செய்ய வேணுமோ
1: ஆக்டிவிஸ்டா தான் இருந்திருக்கீங்க அங்க.
0: நலன் புரியன்ற ஒரு இதுலதான் நான் வேலை செய்தேன். அங்க நலன் புரிய இதுலதான் நான் வேலை செய்தேன். அப்ப எனக்கு இந்த மக்களோட எல்லாமே நான் ஒவ்வொரு முறையும் பார்த்துருக்கேன். பசி பட்டினி இதுகளை எல்லாமே நான் பார்த்துருக்கிறேன், நானும் அனுபவிச்சிருக்கேன்.
1: நீங்க வந்து இப்ப அங்க இருந்திருந்தா இந்த மாதிரி எந்த விஷயமும் நடந்தாம இருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இல்ல பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி இருந்திருப்பீங்க.
0: என்னால என்ன செய்ய முடியுமோ அதத்தான் செய்தோம்
1: செஞ்சிருப்பீங்க. பாலிடிக்ஸ்லயோ இல்ல சோசியல் ஆக்டிவிஸ்டா இல்ல சோசியல் வர்க்கரா இருந்திருப்பீங்க இல்லையா?
0: சோசியல் வர்க்கரா நான் போக மாட்டேன்,
1: அரசியலுக்கு போகல. ஓகே ஓகே,
0: அதுதான் மக்களுக்குள்ளே மக்களோடு இருந்து செய்யக்கூடிய.
1: நிச்சயமா. ஆமா,
0: அதுதான் எனக்கு நான் செய்திருப்பேன். இங்க வந்து இப்ப எல்லாமே மாறிப்போச்சு.
1: தெரியுது யா. ஆமா, ஆனா அதையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கீங்களே.
0: எங்கட இடம் தான் முடிவுல கொண்டு வந்து விட்ட இடம். அது அந்த வலி என்றைக்கும் போகாது.
1: கரெக்டாக, கண்டிப்பாக அந்த வலி எப்பயுமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களையே நீங்கள் ஆஸ்வாசப்படுத்தி கொள்வது எப்படின்றது தான் இப்போ முக்கியமான விஷயம் இல்லையா?
0: இல்லை, நான் திருப்திப்படுத்தி கொள்வேன் என்ன மாதிரியான்னு சொன்னால், என்றைக்கும் ஒரு நாளைக்கு எங்களோட தலைவர் வழியில் வந்தேன்
1: வருவார். ஆ
0: ஓ, மக்கள் குற்றம் குறையல் எல்லாத்தையும்

0: மக்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்
1: கண்டிப்பா நினைக்கிறீங்க இல்லையா? இதுக்கு இது இப்படியே போயிடாது.
0: நாம கடவுளா வேண்டி கொள்றது அதுதான். தலைவருக்கு எந்த நோய் நொடி ரெண்டும் இல்லாமல் அவர் மீண்டு பெற வேணும். அவர் வந்தா எங்களுக்கு விடுவிதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர். பாடல் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா?
0: இல்ல ராஜ், எல்லாரோடையும் சேர்ந்து வரவேல கேட்போம். பாடல குறைச்சி நாங்கள் கவிதைகளை கேட்டா நல்லோம் எல்லாரும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கவிதைகளா கேட்போம்.
0: பாடல்கள் நடுக்க கேட்கறதான பாடலை குறைச்சி கவிதைகள் சொன்னா நல்லா இருக்கு.
1: நிச்சயமா நிச்சயமா. கவிதைகள் எழுதுற நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க சொல்ற மாதிரியே
0: வேண்டுகோளும் அதுதான். எல்லாரும் ஒரு ரெண்டு வரி என்னாலும் கவிதைகள் எழுத புரியாக்கள், ஒரு ரெண்டு வரி என்னாலும் கவிதைகளோட வந்தா நல்லா இருக்கு.
1: கண்டிப்பா சூப்பர்.
0: நன்றி
1: நன்றி ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: இந்த ஆல்கெமிஸ்ட் சொன்னதே தான் இவர் சொல்ற. நான் இன்னைக்கு அந்த கதை தான் ஆக்சுவலி கொண்டு வந்தது. அந்த கதையுடைய ஒரு சாராம்சத்தை நான் சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப உண்மையா ஆள் மனதிலிருந்து ஆசைப்பட்டு அதை வந்து நீங்கள் காதலிச்சிங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்பட்டு ரொம்ப உண்மையாக இது எனக்கு தான் இது எனக்கே தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கும்போது பிரபஞ்சமே அதற்கான காய்களை நகர்த்தும் அப்படிங்கிறது தான். அது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அதுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதான். இந்த கனா அப்படின்ற ஒரு படத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு டைலாக், நீ ஒரு விஷயத்துக்கு கேட்குறோம் அப்படின்னா, நீ ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசைப்படுறது மட்டும் பத்தாது, அதற்காக நீ வந்து உன் உயிரே கொடுக்க தயாராக இருக்கணும். நீ வந்து அங்கே வந்து அதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீ விரும்புகிறேங்கிறத மற்றவங்களுக்கு தெரியணும். அதை நினச்சா அவங்க வந்து ஓ இவன் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லி அவங்களே உணரணுன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்குது. நான் அதை எடுத்துகிட்டு வரேன், டைலாகே ப்ளே பண்ணுறேன் உங்களுக்காக. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினா அது தானாக பிரபஞ்சம் வந்து காயை நகர்த்தி அது நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எப்படி சிங்கம் சொன்னாரோ அந்த மாதிரியும் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த இதுக்கு கற்பனை கேள்வி தான். இது எதுவுமே நடக்காமல் இருந்தால் நான் வந்து அங்கே எங்கே எப்படி இருந்திருப்பேன் அப்படின்ற ஒரு பாரடைஸ் திங்கிங் இருக்குல்ல, அதை வந்து வெறும் கனவாக மட்டும் இல்லாமல் இது இதுவே திருப்பி இதே வாய்ப்பு உங்களுக்கு மறுபடியும் கிடச்சா அதை நீங்கள் போய் அதை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ மறுபடியும் உங்கள் ஊருக்கே போய் திருப்பி நீங்கள் அதே குடும்பத்தோடு அங்கே நீங்கள் என்ன ப்ரொஃபைலில் நீங்கள் இப்போ இருந்திருப்பீங்கன்றதை நினைவு கூறுற ஒரு விஷயமாக இதை நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி உங்களோட விருப்ப பாடலில் கவிதைகள் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜ்.
1: காலை வணக்கம் சுதானா, எப்படி இருக்கீங்க?
2: நலமாக. உங்களுக்கு முதல்ல அந்த நீங்கள் இந்த ஆக்சோயில் டைகர் பாம் பாவிச்சிங்கன்னா அது கொஞ்சம் தும்மலை குறைக்கும்.
1: ஆக்சோயில் பாம் யூஸ் பண்ணேன், ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை.
2: எடுத்து மற்றது வந்து இதுல வந்து எங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே ஒரு இடப்பு, அந்த இசைப்பிரியாவோட இன்னொரு ஒரு கேர்ள் செத்தவா பண்ணி, அது வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த முகத்துல கருப்பு உள்ள இதுல அவ பிடிபட்டு கேம்ப்ல இருந்து அவங்க பிடியில கொண்டு வந்து சின்ன வயசு அவன் மீடியா செக்ஷன் வேலை தான்.
1: அவங்களோட
2: சேர்ந்து மீடியா இருந்த அவனுக்கு பின்னால தெரிஞ்ச அப்படித்தான் அவன் இவன் பிடி வர வேண்டி வந்தது. கூடுதலா யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருவண்ணாமலை உண்டு எல்லாருமே அதாவது விடுதலைக்காக கூடுதலா ஒரு சிலர் தவிர கூடுதலாக நாங்கள் ஃபுல் சப்போர்ட் அதாவது
0: அந்த ஊர் தான் நல்ல பழக்கம் ஃபேமிலியே தெரியும் அவங்கள அவற்ற தம்பி எல்லாம் போய் முதல்லயே மாவீரர்
1: ஆயிட்டார்
0: அப்படி
1: சூப்பர் சிறப்பு
0: எனக்கு வந்து பாட்டு வந்து இணைந்த கைகள் படத்துல இருக்கு அந்த நேர தந்தல் காட்டு
1: அந்த நேர ஓகேண்ணா கண்டிப்பா அந்த பாட்டு போட்டுருவோம் உங்களுக்காக நல்ல பாடல் நிச்சயமாக ஒழிக்கும் நன்றி நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்
3: ஹாய் டார்லிங் காசு அனுப்பினான் வந்ததா
4: இல்லடா
3: ஹலோ காசு வந்ததாடா
4: இன்னும் வரல காசு
3: காசு வந்துச்சா
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433
7: வணக்கம் நான் ஜே பரமநாதன் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் பிராம்ப்டன் மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா நம்பிக்கையுடன் அழையும்
8: 416-700-2222 J.CA
9: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா பிரைஸ் பெஸ்டா டெலிவரி ஃபாஸ்டா ஆன்சர் என்ன தெரியுமா மேப்பிள் க்ரோசரி தான் உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா மேப்பிள் க்ரோசரி
10: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
9: 905-417-6069
10: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம் டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069
11: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
12: தலகோதும் எளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இந்த ஆல்கமிஸ்ட் அப்படின்ற ஒரு கதையில் முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, ஒரு இங்கே வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு வந்து தொடர்ந்து ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்கும். ஈஜிப்ட் பக்கத்தில் வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைக்கிற மாதிரி ஒரு கனவு. அதை வந்து அந்த கனவை தேடி வந்து இவன் போடுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்ருப்பான். இவனோ ஒரு ஆடு மேய்க்கிற பையன். ஆனால் இந்த ஆட்டையெல்லாம் விட்டுட்டு அப்படி ஈஜிப்ட் பக்கத்தில் எப்படி அவ்வளோ தூரம் அங்கே வரைக்கும் வந்து நம்ம பயணித்து போகிறது அப்படிங்கிறதுனால அப்படியே இருப்பான். அவனோட வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஆனால் திடீர்னு அவனுக்குன்னு ஒரு தருணம் வரும். அவனோட ஆட்டையெல்லாம் விற்றுட்டு ஒரு மிகப்பெரிய பயணத்தை தேடி போவான். அந்த புதையல் இருக்கும், அது நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற நம்பி பயணிப்பான். அங்கே வந்து

0: நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. அவன் ஆனாலும் வந்து நிறுத்த மாட்டான். அவரோட கனவை வந்து எப்படியாவது பூர்த்திச்சுன்னா அந்த பயணத்தில் வந்து போவான். பயணம் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆயிடுவான். இதுக்கு மேலே பயணிக்க முடியாது, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட இருந்தது எல்லாமே போச்சு. அப்போ வந்து அங்கே ஒரு கிளாஸ் கடையில் வேலை செய்வான். அது ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய புத்தகம். கண்டிப்பாக ஆல்கெமிஸ்ட் எல்லாருமே வந்து படிக்க வேண்டிய ஒரு புக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு புக், பர்சனல் ஃபேவரெட்னே சொல்லலாம். ஆல்கெமிஸ்ட் அப்படின்றது யார் அப்படின்னா, முற்றிலும் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க. ஒரு பீரியடில் வந்து, ஒரு காலத்தில் வந்து இது ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொஃபைலாக இருந்தது. நீங்கள் இரும்பு கம்பியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஆல்கெமிஸ்ட் தொட்டால் அது வந்து தங்கமாயிரும் அப்படின்னு. ஆனால் ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமாக மாற்றவே முடியாது அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரிலாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இந்த புத்தகத்துக்கு இந்த பேர் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, உங்களோட எண்ணம் தான் ஆல்கெமிஸ்ட். நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணத்தின் மூலியமாக ஒரு இரும்பையும் தங்கமாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஒரு கற்பனை இது. அந்த கிளாஸ் கடையிலையும் இவன் சொல்லுவான், என்னுடைய கனவு இது தான் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு இருந்தது நானும், ஆனால் வந்து ஆனால் இந்த கிளாஸ் கடையெல்லாம் போட்டு இங்கே உட்காந்துட்டேன், அதனால் என்னுடைய கனவை நான் வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ட்டு எல்லாருக்கும். இதே மாதிரி ஒரு ராஜாவை சந்திப்பான், அந்த ராஜாவும் சொல்லுவார், எனக்கும் ஒரு கனவு இருந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தை இந்த நாட்டை விட்டு நான் எப்படி வர முடியும். எல்லாருமே ஒரு இடத்துல வந்து அப்படியே ஸ்டக் ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஆனால் அந்த கனவை வந்து உண்மையாகவே அந்த கனவு மட்டுமே தேடி பயணிக்கிற வாய்ப்பு வந்து சிலருக்கு தான் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் அப்படியே நின்றுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களாம் நின்றுறாங்க. ஸோ ஒரு கனவை வந்து நிறைவேற்ற முடியாமல் தடுக்கிறது வந்து நம்மளுடைய உந்துதல் தான். நம்ம நினச்சா அதை பண்ணிக்கலாம், அந்த கனவை நிறைவேற்றிடலாம். நம்ம வந்து அதை நினைக்கிறதில்ல, ஒரு பயம், அந்த பயம் மட்டும்தான் வந்து ஒருத்தரை வந்து தடுக்குது அப்படிங்கிறத உணர்ந்தான். அந்த பயத்தை தகர்த்து அவன் போய் அந்த புதையில அடைஞ்சானா இல்லையானான்றதுதான் கதையே. அந்த கதையுடைய முடிவையும் நான் வந்து இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுறேன். இதுதான் கதையுடைய கருவம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கதையுடைய ஒவ்வொரு பகுதியும் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. அவன் வந்து இதில் லவ் சீக்வன்ஸும் இருக்குது. இப்போ அவன் அந்த பயணிக்கிற அவ்வளோ கஷ்டமான ஒரு தருணத்துலேயும் அவனுக்கு வந்து அவன் ஃபாத்திமா அப்படின்னு ஒரு பொண்ணு மேலே காதல் வசப்படுவான். காதல் வந்து அவனுக்கு அவனுடைய பயணத்தில் ஒரு தடையாகவே இருக்காது, காதல் வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். உண்மையான காதல் வந்து எப்பயுமே வெற்றிக்கு வந்து உறுதுணையாகவே இருக்கும், துணையாக தான் வருமே தவிர காதல் ஒரு தடங்களாகவோ இல்லை கனவுக்கு பாதகமாகவோ அமையாது அப்படிங்கிறது இந்த கதையில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுடைய கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்களே தவிர தடங்களாக இருக்காது. எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக முடிகிற ஒரு கதை. ஸோ இதில் இந்த கதையை இன்றைக்கி நான் ஏன் எடுத்து வந்தேன் அப்படின்னா, எவ்வளோ இழப்புகள் எவ்வளோ தடங்கள் இருக்கலாம், ஆனால் கனவுன்னு ஒன்று இருக்கும், தைரியமுன்னு ஒன்று வரவழைச்சிட்டு அந்த கனவு மட்டுமே நீங்கள் வந்து நம்பிக்கையாக சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நாள் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான கதை. அதோடைய முடிவையும் நான் சொல்லிட்டு தான் போகிறேன். கண்டிப்பாக இன்னும் அந்த கதையில் இன்னும் அந்த கிளாஸ் கடையிலேருந்து அவன் எப்படி தொடர்ந்து எங்கே போனான் அப்படிங்கிறதும் இருக்குது. இது ரொம்ப பெரிய ஒரு நாவல், நான் ரொம்ப சுருக்கி சுருக்கி ரொம்ப நட்சத்திர சம்மரைஸ் மட்டும் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்காக. இப்பொழுது இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: காலை வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க? காசிநாதன் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இப்ப பாடல் முதல்ல என்ன பாடல் விருப்பம்?
1: மாவீரர் பாட்டு போடுவீங்களோ?
0: மாவீரர் பாட்டா? அடுத்த மூணு நாளைக்கு மாவீரர் பாடல்கள் மட்டுமே தான் ஒலிக்க போகுது. ஆமா, அதனாலதான் இன்னைக்கு வந்து மாவீரர் பாட்டு. ஆமா, அது வந்து சண்டே மண்டே டியூஸ்டே எல்லா நாளும் அதுதான் போக போகுது.
1: ஆபத்து நெருங்கி இருக்கு எல்லாருக்கும், எல்லாரும் கேஸ் அடிச்சு இல்லாமல் நடையில போய்
0: பண்ணிருக்காங்க.
1: அது இறைவன்ன்றது அவர்தான், நீங்கள் மாட்டு கருத்து இல்ல. பிரவாரன்ன்றது பிள்ளையார், இந்த மலை கொட்டுறான் இந்திரன். சும்மா அவரோட நான் நீர சின்னல இருந்து விளங்கி நான் எனக்கு குடு அப்ப அவர்கள் நாங்கள் புறக்கதைப்போம். ஒரு தரம் அவன் இல்லாம நீ உலகமே ரன் பண்ணார்.
0: சரி, நீங்க இங்க ஊர்ல இருந்திருந்தா இப்ப என்ன

0: என்ன தொழில், என்ன உத்தியோகம், எப்படி இருந்திருப்பீங்க?
1: என்ன
0: விதைச்சிருக்கீங்க இப்ப?
1: இப்ப நாங்க வெங்காயம்
0: தான். வெங்காயம்
1: காலத்துல நெல்
0: நெல்லும் விதைக்கிறது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? நீங்கள் அதான் சொன்னீங்க ஏற்கனவே, கனவே வந்து 4-5 மாடுகளை வாங்கி விட்டுட்டு அப்படியே விவசாயம் பண்ணுறது தான் உங்களுடைய வாழ்க்கை கனவு.
1: அதான் இப்போ 3-4 மாடு வண்டி வளர்க்கத்தான் போயிருக்கிறேன். ஆனால் நாங்கள் மகளும் இந்த கல்யாணம் விட்டால வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கோம்.
0: அது முடிய இது கண்டிப்பாக நிறைவேறும். சரி, அப்போ மாவீரர் பாட்டை தவிர வேற உங்களுக்கு இன்னொரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், தரலாமா?
1: இல்லை, நான் மகாகவி காளிதாஸ் படத்துலேருந்து
0: சரி
1: காலத்தால் அழிஞ்சா உனக்கு ஒரு கதை சொல்லி வேணும்னு பாட்டு வேறும்.
0: காலத்தால்
1: அழியாத உனக்கு ஒரு கதை சொல்லுதுன்னு, அதுல அந்த படத்துல பாட்டு இதான் ஒரு பாட்டை போடுங்க. இறைவன் எங்களோட கையிலான இருக்கு நாட. ஓகே ஐயா, சந்தோஷம்.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. இன்னும் சந்திப்போம் அடுத்த நேர இணைப்பில். வணக்கம். கமாண்டோ கண்ணன், ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். நீங்க இந்த டாபிக்கை கொண்டு வந்து ரொம்ப நன்றி. நாங்களும் எல்லாருமே எல்லா குடும்பத்திலயுமே ஆக்கள் நாங்க இழந்திருக்கிறோம். எப்பவுமே அது அந்த நாளுக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே அவங்களை நினைச்சு நினைச்சு நினைச்சு பாத்துக்கொள்ளும். அவங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்க அப்படி இப்படின்னு அது நடந்திருக்காட்டி முதல் சொன்ன நேர்கள் மாதிரி நாங்கள் சந்தோஷமா இருந்திருப்போம். முந்தைய தெரிந்தானே குடும்பம்னா ரோட்ல அப்படியே குடும்பமே அப்படியே சாயந்தரம் வந்து
0: காய்ச்சிருப்போம்,
2: அப்படிலாம் செய்துட்டு இருப்போம். இப்ப இங்க நல்ல வாழ்க்கை இருந்தாலுமே எல்லாரும் தூர தூர தூர தூர இருந்துட்டு ஒரு நாளே கார் எடுத்துட்டு போயிட்டு மாசத்துல ஒரு நாளையும் மீட் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அங்கெல்லாம் அப்படி இல்ல, ஒவ்வொரு நாளுமே ஈவினிங்ல மீட் பண்ணுவோம், காலையில மீட் பண்ணுவோம்.
0: ஹாப்பனிங்கா இருக்கும் இல்லையா? ஹாப்பனிங்கா லைஃப் வந்து. யாராவது ஒருத்தர் அத்தை மாமா யாராவது வருவாங்க, ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருப்போம், யாராவது ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, போக வேலை கொடுப்பாங்க. போட்டாலே போதும் அந்த இடம் உங்களுக்கு காட்டிடும். 9050 பிராம்லியா ரோட். பிராம்லியா ரோட் 9050 பிராம்லி ரோட் நன்றி. இப்படியுமே நீங்கள் வந்து திங்கக்கிழமை நிகழ்ச்சியில் நீங்கள் பேச முடியுமா தெரில, அதனால தான் வந்து இன்றைக்கி இங்கே பாடல் கேட்குற செஷன் இப்போது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கடிக்கேள்வி செக்மெண்ட்டில் வந்து கவிதைகளை வந்து வரவேற்கிறேன். நீங்கள் இப்போயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த உங்களுடைய மறைந்த உறவுகளுக்காகவும் இந்த நாளை நினைவு கூறுவதற்காகவும் இல்லை இதிலிருந்து மீண்டு வந்து
3: 이르 சாவி கிடையாதுரா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல விரும்புனீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேட்டிங் கவிதையோ எதுவாக இருந்தாலும் கவிதை முறையில் நீங்கள் வந்து வெளிப்படுத்த விரும்புனீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக அதை செய்யுங்க. கால் பண்ணுங்கள், உங்களோட கவிதைகளை சொல்லுங்கன்ற சொல்லிட்டு அடுத்த நேர இணைப்பில். வணக்கம்.
4: வணக்கம்
3: எழில், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க உங்களுடைய ஆக்சுவலி நீங்க எப்ப இங்க வந்தீங்க? அப்ப படிச்சிட்டு இருக்கிற காலத்திலேயே வந்துட்டீங்களா? அப்படியா? ஓகே. ஓ, இங்க கனடாக்கு வந்தது. அதுக்கு முன்னம் ஸ்ரீலங்கால தான் இருந்தீங்க? ஓ, என்ன வேலையில் இருந்தீங்க? இல்லை ஒர்க் பண்ணீங்களா? இல்லை ஃபேமிலி என்னெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறீங்க?
4: நான் அக்கௌண்ட் மாதிரிதான் நான் மிஸ் பண்ணுறது என்னுடைய அப்பாவே.
3: ஆஹா.
4: என்னுடைய அப்பா ஒரு பேங்கில் ஒர்க் பண்ண அப்போ அது ராண்டு எப்படி வச்சு இருந்தேன். ஜெஸ்னாலேருந்து ஒரு நாள் போனவர் அடுத்த நாள் பாதை க்ளோஸ் ஆயிட்டு எங்களுக்கு அப்பாவோட கனெக்ஷன் கூட போன்ல தான் கிடைக்கிறாரு. இந்த கடைசி யுத்தத்தில நாங்கள் வரும் கடைசி ஆக்கள் எங்களுக்கு தெரிஞ்சவராக்கள் இருந்தது
3: எல்லாமே
4: வரும் வரையும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். எங்களோட அப்பா நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். எல்லாரும் தேடியும் பசங்களோட அமைச்சோம் போச்சு. இந்த போய் முல்லைத்தீவுல போய் நாங்கள் போயிட்டு டெத் சர்டிஃபிகேட் தான் நான் மிஸ் பண்ற விஷயம். அப்பா இருந்திருந்தா எங்களோட வெடிங் எங்களோட பிள்ளைகள் பேரப்பிள்ளைன்ற ஒரு மாசம் ஒரு வித்தியாசமான எங்களோட பிள்ளைகள் பாத்திருப்பல் அது எனக்கு ஒரு ரொம்ப கவலையான.
3: கண்டிப்பா ஆஹா என்னையுமே பேச விடாமல் பண்ணிட்டீங்க இப்படி இவ்வளோ ஹெவியான ஒரு விஷயத்த சொல்லி. நிச்சயமாக இப்போ அப்பா இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. முக்கியமாக பசங்களுக்கு தாத்தா இருந்திருப்பாரு பேரங்களை பார்த்துட்டு.
4: எங்களோட வெட்டிங் கூட அப்பாவுக்கு தெரியாது. நாங்கள் பெரிய கனவோடங்களை
3: வாழ்த்த ரோல் மாடலே அவருடைய பேர் என்னன்னு
4: தெரியும்.
3: வீரசிங்கம்மா குணசிங்கம். ஓகே நைஸ். குணசிங்கம் குணசிங்கமுடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவருடைய அந்த வீர மறைவுக்கு இப்பொழுது நன்றி செலுத்தும் வகையில் நாங்களும் சல்யூட் பண்ணுறோம். மிகப்பெரிய தியாகம் இல்லையா அவர் நமக்காக பண்ணது.
4: அப்பா மட்டும் இல்லை
3: நிறைய பேர். ஆமாம் உண்மையிலே
4: நாங்கள் பரவாயில்லை சொல்லலாம். எத்தனை கிட்ஸ் எல்லாம் அம்மா அப்பா இல்லாம தனி இருக்கிறாங்க.
3: கண்டிப்பா
4: ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வலி இருக்குத்தான். என்ன அந்த ஒரு ஆள் இந்த உறப்பு வந்து அந்த அந்த உடலை பார்க்கல உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். நாங்கள் அப்பாவை கடைசி வேற நடந்த தெரியாது எங்களுக்கு
3: எப்படி
4: எப்படி என்றால் தெரியாது. அந்த வலி கொஞ்சம் கூடவே இருக்கு.
3: அப்பாவிற்கும் மறைந்த வீரர்களுக்கும் என்ன ஏதாவது பாடல் கேட்க விருப்பப்படுறீங்களா?
4: நான் அந்த உனக்கு என்ன சொல்லி உலகத்தை காட்டுக்கு அந்த பாட்டு தான் சூஸ் பண்ணியிருந்தேன்.
3: எந்த பாட்டு?
4: உனக்கு என்ன வேணும் சொல்லி உலகத்தை
3: காட்டு. ஆமா ஆமா
4: அந்த பாட்டு. அப்ப என்ன டைம் கவிதை சொல்ற நேரம்?
3: 12 மணிக்கு.
4: 12 மணிக்கு.
3: ஆமா யா கண்டிப்பா இணைங்க. உங்களோட கவிதையை சொல்லுங்க. இப்பயும் ஏதாவது கவிதை சொல்லணும்னு நீங்க தாராளமா சொல்லலாம்.
4: அப்பா என்ன அப்பா என்ற வார்த்தைக்கு முன் அழுகதான் நிற்கும் ஏனெனில் அருகில் என் அப்பா இல்லாததால் இழப்பு என்ற வார்த்தைக்கு அச்சம் தெரிந்த நான் இழப்பு மூலம் நான் இழந்த வாழ்க்கைக்கு இன்னும் அச்சம் புரியவில்லை. அவர் இறந்து போனாலும் கொஞ்சம் மறந்து போகாத அன்பை காட்டி சென்றவர் என் அப்பா. அப்பா இல்லை என்ற அந்த வழிகளை தினமும் நான் உணர்கின்றேன். அப்பா என்ற ஆலமர நிழலில் இருந்தவரை வாழ்க்கை நிம்மையில் என்னை சுட்டதே இல்லை. இன்னும் கொஞ்ச காலம் நிழலாக இருக்க விட்டிருக்கலாம் இந்த பிரபஞ்சம். நன்றி.
3: அள வச்சிட்டீங்க. அப்பாவை இழந்து தவிக்கிற எல்லாருக்குமே இந்த கவிதை ரொம்ப கனெக்டாக இருக்கும். நன்றி நீங்கள் அழைத்தமைக்கு. உங்களுடைய இழப்புக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியல இல்லை. ஆனாலும் உங்களுடைய வழியில் கூட எப்பயுமே நாங்கள் எல்லாருமே இருப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன்.
4: நன்றி
3: நன்றி எழில் நன்றி. இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள். ஒரு பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேரம் சரியாக 10:02. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க அலையுங்கள் 416-644-6222. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தான் இல்லையா? அது யார் மேலே வச்சுருக்க நம்பிக்கை? நம்ம மேலே நாமளே வச்சுருக்க நம்பிக்கை. இப்போ 2026 ஆரம்பிச்சிருந்ததே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கங்கே ஓடிட்டு தான் இருக்குது. நிறைய சுற்றி சுற்றி நிறைய ஆச்சரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. சிலதெல்லாம் வந்து நல்லது கொடுக்குது, சிலதெல்லாம் வந்து பயத்தை ஏற்படுத்துது. ஆனாலும் இந்த வண்டி ஓடி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமை தான். இப்போ இந்தியாவிலெல்லாம் வந்து ஒரு மினி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து கேஸ் தட்டுப்பாடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கம் விலையிலையும் சரி, இப்போ நம்மளுடைய அடுத்து பொருளாதார ரீதியாக இந்தியாவில் இருக்கிற நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த பணி நீக்கம் வேறு செய்கிறாங்க. காக்னிசன்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து 15,000 பேரை வந்து வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்ற செய்தியெலாம் கேட்குறோம். திடீர்னு நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். கூட நம்மளுடைய வேலையாக போச்சுன்னா பிரச்சனை இல்லை, பொருளாதார ரீதியான இழப்பு பிரச்சனை இல்லை, ஆனால் உயிரிழப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம கூட இருந்த வாழ்ந்த அந்த நபர்களை வந்து இழக்கிறது தான். ஸோ அவ்வளோ பெரிய இழப்பை பார்த்து வந்தவங்களுக்கு ஒருவேளை திடீர்னு இல்லை அவங்கள அந்த சினிமாவில் வர மாதிரி அவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க, நல்லா தான் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, உங்கள் வாழ்க்கை எங்கேயும் போகலாம், அங்கே தான் இருக்குது, திருப்பி அதே இடத்துலேருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும்ல? இந்த ஒரு அழகான நினைவுகளை தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்பொழுது இணைப்பில் இருக்கும், அடுத்த நேயருடன் பேசுவோம். வணக்கம். காலை வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லமாச்சு, நன்றி. இந்த கவிதை வந்து முள்ளியா வாய்க்காலை பற்றி 12 மணிக்கு கொண்டுலாமா?
0: இப்பயும் சொல்லலாம், 12 மணிக்கு சொல்லலாம். எப்போ நீங்கள் 2 கவிதை இருந்து தான் இப்போ ஒன்று அப்போ ஒன்றுன்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்க. உங்களுக்கு
1: நான் ரெண்டு பேரையும் வழியால் சொன்னதில்லை. இந்த நாட்டுக்கு நான் வந்ததுக்கு காரணமே என்னை அங்கே பிடிச்சி இல்லை, இல்லாட்டி நம்ம அக்காவோட பிரிஞ்சிருக்கோம்மா, நாங்கள் நான் நல்ல வேலை செய்வோன் இருந்தேன். என்ன ராணுவம் பிடிச்சு நிறைய சித்திரவதைகளை அனுபவிச்சு தான் நான் இங்கே
0: வந்தேன்.
1: மற்றது இந்த என்ன நானும் குடும்பத்தில் இந்த அம்மாண்ட கூட பிறந்த தம்பியால் உட்பட 9 உறுப்பினர்கள் வந்திருக்கிறேன். ஆனால் அதனாலதான் நான் வந்து அந்த நேரங்கள்ல பெரும்பாலும் ஒதுங்கி இருக்கிறேன். நான் எனக்கு அந்த நேரங்களில் மன அழுத்தங்கள் மாய்வாறது. ஆனால் நான் இப்ப எனக்கு இப்ப 2 கிழமைக்கு முதல் உண்ட விட்ட தங்கச்சி அந்த கணவன் கூட விளந்திருக்காரு வயது சிதைவு. அப்ப அப்ப கூட நான் அன்றைக்கு மட்டும் வந்துட்டு நான் இப்ப எதையுமே பெருசா அடுக்க அமிண்டிய நாளை மட்டும் வந்து போய்கொண்டிருக்கேன்.
0: இங்க நீங்க வந்து இங்க யாருமே இல்ல கூடன்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க புருஷோத்தமன், நாங்க இருக்கோம் எல்லாருமே. ஒரு மிகப்பெரிய நேர்கள் கூட்டமே இருக்கு உங்களுக்கு, உங்களுக்காக.
1: இப்ப என்னட்டு சொன்னா நான் வந்து எனக்கெல்லாம் உடல்நிலை எல்லாம் சேர்க்கறது எல்லாம் வந்து எல்லாம் பெரிய எமர்ஜென்சிகளுக்கு எல்லாம் ஒரு வருஷம் பயனுள்ள எல்லாம் போயிருக்கோம். ஆட்டோ உதவியும் இல்லாத எனக்கு அந்த தனிமுறையாளா எல்லாத்தையும் போராடி இப்போ பழகிட்டு நான் சும்மா வெளியால நான் உங்களுக்கு எல்லாம் நம்ம விளையாட்டுக்கு தான் கதைக்கணும். நான் சில கதைகள் அந்த தெரியும் நான் இந்த நான் ஒரு விதம் இல்லாம வாழமாட்டா அப்படிலாம் விளையாட்டுக்காக நான் எல்லா வழிகளையும் பார்த்துட்டேன். அதால நான் என்னால எதுக்கும் தாங்குற சக்கர நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உங்களோட எல்லாம் கதைக்கலாம் சில விஷயங்களுக்கு தானே
0: புரியுது.
1: மற்றபடி எனக்கு எல்லா வழியையும் நான் தாங்கக்கூடிய ஆள். அந்த இந்த கவிதையை சொல்றேன்
0: சொல்லுங்க.
1: முள்ளிய வாய்க்கால் ஓகே. அந்த மே மாதத்து சுட்டரிக்கும் அக்கினி வெயிலில் நந்திக்கடல் ஓரம் நம்பிக்கைகள் நொறுங்கி சிதறிய அந்த முடிவில்லா கருங்காலம். ஒருவேளை கஞ்சிக்காக வெறும் பாத்திரமேந்தி நீண்ட வரிசையில் தவங்கிடந்த பசியின் பெருவெளி, 1000 சொற்கள் சொன்னாலும் அடங்கிடுமோ அந்த ஆறா துயரம், பதங்க குழியின் கங்கு இருட்டுக்குள் மூச்சு காற்று கூட சத்தம் விடுமோ என 5 நடுங்கிய மௌன இரவுகளின் உறக்கத்தை விட மன்னத்தின் பயமே அங்கு அரசாண்டது. கண்முன்னே கருகி போன காதல்கள் துண்டிக்கப்பட்ட உறவுகளின் பாசங்கள் மண்ணை அள்ளி போட்டு கூட புதைக்க நேரமின்றி பிணங்களின் மேல் ஏறி நடந்த அந்த கையாள நிலை மனிதாபம் முற்றாக சொந்த வரலாற்றில் இருந்த தருணம். அம்மா என கதறிய பாலகனின் குரல் எஞ்சிய காற்றில் கலைந்து போக அந்த அழுகையின் எதிரொலி என்றும் மௌனத்தில் கிளைக்கிறது. தாகத்திற்கு தண்ணீர் கூட கிடைக்காத அந்த மணல் தொட்டில் உதிரத்து நீரம் மட்டும் மாறாமல் வழிந்ததே. மகனை தேடிய தாயின் அழுகையும் தம்பியை பதை கொடுத்த அண்ணனின் ஏக்களும் முள்ளிய வாய்க்கால் மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் என்று உறைந்து கிடக்கின்றன உயிருள்ள ரணங்களாய். சிதறிய உடைமைகள், கிழிந்த புகைப்படங்கள், பாதிகள் நின்ற பாட புத்தகங்கள் ஊமியாய் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஒரு இனத்தின் பேரழிவை. எரிக்கப்பட்ட வீடுகளின் சாம்பலை போல எம் வாழ்வு சரிந்தாலும் அந்த வழியிலிருந்து மீண்டல துடிக்கும் ஒவ்வொரு இதய துடிப்பும் வீரம் சரிந்த வல்லாரே. மடிந்து போனது வரும் உயிர்களல்ல, ஒரு தேசத்தின் மொத்த கனவுகளும் பாச பிணைப்புகளும் தான். அந்த ஆறாத ரணங்களின் பின்னே அதிகார பசிக்காக பின்னப்பட்ட சதிவலைகளும் உண்டு. எதற்காக இந்த யுத்தம், ஏன் இந்த கண்ணீர்? வெடிவென்ற வாழ்ந்த மக்களின் வெடிவுக்காக போராடிய இனம் பெற்றது என்ன? ஆறாத ரணங்களும் முடிவில்லாத கண்ணீரும் தான். போரின் முடிவில் வென்றது யாரும் இல்லை. மீதம் இருந்தது தாய்மார்களின் கண்ணீரும் கல்லறை கூட இல்லாத உயிர்களின் மௌன கருவறைகளும் தான். எம் இனத்துக்கு நேர்ந்த இந்த ஆறா துயரம் இனி எந்த இனத்துக்கு முக்காலத்திலும் நிகழக்கூடாது. ஆயுதங்கள் மௌனிக்கட்டும், அன்பும் அமைதியும் ஆளட்டும். மனிதர்களாகிய நாம் பேசி தீர்க்க முடியாத பிணக்குகள் எதுவும் இல்லை. பேதங்களை கலந்து கைகோத்து பயணிப்போம். ஒற்றுமையினியம் இனம் அழியாமல் காக்க ஒரே வழி மனிதாபம் ஒன்றே வாழ்வின் இறுதி பொழி பேரொழி. நன்றி. உடனே மட்டும் பண்ணிக்கலாம்.
0: சேச்சே, கண்டிப்பாக இல்லை, அருமையாக இருந்தது. இவ்வளோ இந்த கவிதையில் வந்து ஒவ்வொரு வரியும் வந்து கனெக்ட் பண்ணி எல்லாருமே வந்து ரசிச்சிருப்பாங்க நிச்சயமாக. இதில் என்ன கவலையான நிலவரம் அப்படின்னா, இந்த கவிதை இப்பயும் பொருந்தும். ஏன்னா இதே கவிதையை நீங்கள் எனக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதி வச்சுருங்க. அப்படியே சொல்கிறீங்களா தெரியல, இல்லை ஆனால் எழுதி இதை வந்து பதிப்பிடுறதுக்கும் வந்து தகுதியான ஒரு கவிதையாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற ஈரான் இஸ்ரேல் வாருக்கும் இது பொருந்தும்.
1: எனக்கு தெரியாது, நீங்க அந்த கவிதை சொல்லீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேறு எழுதுவேன். மற்றது இப்ப நான் வந்து சும்மா கவலைய அம்மா எல்லாம் காண்டே கேட்டவே இப்படி விளையாட்டுத்தனமாக நான் சொன்னேன். எனக்கு சில கவலைகள் வந்து மனதில் ஓடுது, அதற்காண்டு தான் நான் விளையாட்டுத்தனமா எல்லாம் கவலைச்சு கொண்டிருக்கேன். நான் நிறைய வழிகள் இதையும் தாங்குற சக்தி இருக்கு, ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்து நிக்கிறேன். அப்ப அதாலதான் அப்ப நான் சும்மா உங்களோட விளையாட்டுக்கு தான் கழிச்சு கொண்டிருக்கேன். ஏன்னா நான் இந்த கவலையை மறந்து சிரிக்கிறது காண்டிதான்.
0: ஆனா அது சாதாரணமா எல்லாருக்கும் வராது தெரியுமா புருஷோத்தமன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டிப்ரெஷனுக்குள்ளார தண்ணியத்தா வருத்திக்கிட்டே, இல்லை ஏதாவது ஒரு போதை பழக்கத்திற்கு, இல்லை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப தவறான பாதையில் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் எடுத்த பாதை வந்து ரொம்ப அழகான ஒரு பாதை. நீங்கள் உங்களையே வந்து எப்படி இதுலேருந்து வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதற்காகவே வந்து பிளெஸ்ட்.
1: அதாவது போன கிழமை ரெண்டு கிழமைக்கு முதல் இந்த ஒண்டை விட்ட தங்கச்சியான அப்போ அண்டு முழுக்க பயங்கர மன அழுத்தமாக இருந்தது. ஆனால் எனக்கு நெஞ்செல்லாம் இருக்கிறதுங்க, நான் பார்த்தேன் இல்லை நான் இவ்வளோத்தையும் கடந்துட்டேன், இதையும் கடந்துதான் ஆகணும் என்று போட்டு அந்த கவலைக்குள்ளேயே நான் சும்மா இதாக இருந்தேன். ஏன்னா உள்ளுக்கு கவலை இருக்குது, ஏன்னா நான் கவலைகளை சுமந்துருந்தா நான் நிச்சயமா அடுத்த நிலைக்கு போயிடும். அதனால நன்றி.
0: நீங்க எப்பயுமே சொல்ற மாதிரி தான், இப்பயும் பாருங்க நீங்க பேசும்போது நேரம் 10:10.
1: நன்றி நன்றி. இது ஒரு பெரிய எனக்கு அந்த இதயத்துக்கு பிரியமானவர்கள் அவர்கள் என்ன கதையாட்டி அவர்களுக்கும் எனக்கும் ஒரு இது. அதே போல உங்களோட கதைக்குன்ற போது எனக்கு ஒரு அது நல்ல ஒரு கதை. இப்போ நம்ம விஜய் பதவியேற்கேக்கம் பார்த்தீங்களே 10:10:10 இதெல்லாம் பிரபஞ்சம்.
0: அப்படியா?
1: ஓ விஜய் அவர் வந்து பதவியேற்கேக்க வந்து 10:10:10.
0: நேர்கள் அழைத்து என்னோட பேசுறதுக்காக உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்க
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேரம் சரியாக 10:18 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், ஷெரின் கதைக்கிறோம், எப்படி இருக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
2: நான் ஷெரின் கதைக்கிறோம், எப்படி இருக்கிறீங்க?
1: ஹாய் ஷெரின், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு. எனக்கு ஒரு பாட்டு மட்டும் தருவீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க, என்ன பாடல்?
2: எனக்கு தாய் மண்ணை முத்தமிட வேண்டும் அந்த பாட்டு, நித்ய ஸ்ரீ பாடிய.
1: தாய் மண்ணை முத்தமிட வேண்டும் அந்த பாட்டா? ஓகே, தந்துருவோம். இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பம் இருக்கா? நீங்க இப்ப இங்க வந்தீங்க, இப்ப இங்க நீங்க படிக்கிற காலத்திலே இங்க வந்துட்டீங்களா?
2: எங்களுக்கு பெருசா இழப்பு கொண்டோம், ஒன்றும் வேற இல்ல. ஆனா தெரிஞ்ச ஆக்களுக்கு நிறைய இழப்புகள் வந்திருக்கு. அது உண்மையிலேயே அந்த அவையவே அனுபவித்த வழி மட்டும்தான், அவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நாங்க கண்ணால பாத்துருக்கோம். ஆனா இந்த ஹஸ்பண்ட் சைட்ல விட்ட அண்ணா ஒரு ஆள், அது 1980 நடந்தது. அவரை கூட்டிக் கொண்டு போனவங்க, ஆனா திரும்பி அவர் இறந்தாரா என்னவோ ஒன்றுமே தெரியாது. அப்படியே அப்படியே காணாமல் போனதாவே போயிட்டு அவர் எப்போ நினைச்சு கவலைப்படும். அப்ப நிறைய வழிகள், அந்த முள்ளி வாய்க்காலுக்கு நான் இங்க இருந்த நான் அங்க இருக்கே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சொந்தக்காரர்களுக்கு என்ன பேர் கஷ்டப்பட்டு அது அது அந்த வழி வந்து அது முள்ளி வாக்கால் என்று சொன்னாலே எங்களுக்கு கூஸ் பம்பர். அப்படி ஒரு இது, அவ்வளவு ஒரு என்ன, அவ்வளவு ஒரு நல்ல அழகான பூமியா இருந்தது. ஆமா, இப்ப யாழ்ப்பாணம் எல்லாம் முந்தின இருந்த மாதிரி இல்ல. சரியான டிராக்ஸ் போதவர்ஸ் அது இதுன்னு சொல்லி அப்ப எத்தனை மணிக்கு, இப்ப நாங்க பெண் பிள்ளைகளும் 12 கூட பயமில்லாம இரவு வரலாம், அந்த நிலைதான் இருந்தது. அந்த பூமிய அந்த இதுகளை நினைச்சா எப்பவுமே சரியான கவலையா இருக்கும். அது எப்பவுமே வராது. நான் இங்க வந்திருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு.
1: இப்ப அங்க இருந்திருந்தா நீங்க என்ன என்ன நீங்க வர்க் பண்ணிருப்பீங்களா, இல்ல எப்படி எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இது.
2: ஆமா ஆமா, வர்க் பண்ணி என்ன, இந்த கனவு வந்து இதுதான், பல்கலைக்கழகம் போறதா இந்த கனவா இருந்தது. படிப்பு தான் அங்க உள்ள, அந்த டைம்ல உள்ள எல்லாருக்குமே படிப்பு ஒன்றுதான் பொழுதுபோக்கு. அல்லது அந்த வெளியில வந்து பிள்ளைகளோட விளையாடுறது, அப்படி டியூஷனுக்கு போறது, சைக்கிள்ல ஒன்னா போறது, அப்படி நிறைய விஷயங்களை இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணினோம். அங்க எங்களுக்கு டெக்னாலஜி, கரண்ட் இல்ல, டிவியில ஒன்றுமே இல்ல, குப்பி விளக்குல நிலா வெளிச்சத்துலதான் நாங்க எல்லாம் படிச்சுனாங்க. ஆனா அதுல இருந்த சந்தோஷம் இப்ப எல்லாமே மேலதிகமா கிடைக்குது. ஆனா சந்தோஷமே இல்ல உண்மையிலே. அந்த ஒரு மெஷின் லைஃப் தான் அவ வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அங்கடா பக்கம் முன்பு எல்லா பிள்ளைகளும் வருவினம், விளையாடுவினம், சொந்தக்காரர் வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவோம். ஆனா அதெல்லாம் திருப்ப வருமோ தெரியல, கடவுள். அது சரியான இப்ப முதல் ஒரு ஆள் சொன்னா தானே அப்படி நிறைய பிறையில அண்டு அப்படி. அது சரியான வேதனை. அந்த முள்ளி வாய்க்காலுக்கு நான் போனான் பிறகு அந்த யுத்தம் முடிந்து அந்த மகனை கொண்டு போய் எல்லாம் காட்டி அந்த பிள்ளைகள் எவ்வளவு பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் சரியான கவலையா இருந்து போய் போக போய் கொண்டு போய் அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுக்க கேக்கினம், ஆண்டி உங்களை அம்மாண்டு கூப்பிடலாமாண்டு கூட கேக்கினம். அந்த பிள்ளைகள் அவ்வளவு சரியான அழுகையா இருந்தது. ஏன்னா அந்த பிள்ளைகளோட இக்கம் அது அவ்வளவு நிறைய. இப்ப எல்லாம் மூடி மறைச்சி எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் அதோட வழிகள் எல்லாம் தெரியும். அது ஒரு இனத்துக்குமே அப்படி நடக்கக்கூடாது. இப்ப இந்த இஸ்ரேல், பலஸ்தீன் தேவையில்லாம, அந்த இஸ்ரேல், இந்த ஈரான் எல்லாம் தேவையில்லாம கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கோவிட்டால நிறைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள். நாங்க இங்க இருக்கிறபடியா ஓரளவுக்கு எங்களை சமாளிக்க கூடியதா இருக்கு. ஏன்னா இந்த கனடா நாடா உள்ளவங்களுக்கு உதவி செய்யுது. ஆனா அந்த இலங்கை, இந்தியா, அப்படி வேற வேற நாடுகள் எல்லாம் அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டப்பட்ட பேர் எல்லாம் இருக்கினா. அதான் நான் வந்து இங்க நிக்கிறது அந்த சாப்பாடு மெயினா நான் வீணாக்கவே மாட்டேன். ஏண்டா அந்த சாப்பாடு இல்லாத ஆட்களை நிச்சா அந்த சாப்பாடு இவ்வளவு கிடைச்சு நாங்க வீணாக்கவே கூடாது. சில பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லாம் போய் பாருங்க, தேவை அதிகமா எடுத்து போட்டு அதை கொட்டு நான் கொண்டு போய் மனைச்சாச்சி இல்லாம அது சரியான வழியா இருக்கும் இல்ல? அப்படி நிறைய விஷயங்கள் கதைக்கலாம் சொன்னா கழிச்சு கொண்டு போகலாம்.
1: சொன்ன எல்லாமே வந்து
2: ஒரு புத்தகமே எழுதலாம். ஆமா நரண்ட ஒரு நல்ல நல்ல சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான லைஃப் தான் அந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்த. நாங்கள் ஒன்று செய்யலாத, ஆனால் இந்த கனடா நாட்டுக்கு நான் நன்றி சொல்லணும், கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். ஏனென்றா இந்த நிலையில எங்களை வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் மேலே எப்பவுமே அந்த பலசை மறக்க கூடாது. எனக்கு இந்த
1: தாய்மண்ணை முத்தவிட வேண்டும் பாடல் உங்களுக்காக கண்டிப்பா சற்று நேரத்தில் ஒலிக்கும். ரொம்ப நன்றி ஷெரின் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி,
1: வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: கலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் ரமேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நன்றாக மகிழ்ச்சி அமைச்சிருக்கேன். எல்லா கவிதைகளும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாம் பல பேருக்கு பல விதமா இருந்தாலும் மனசு கஷ்டம்தான். இருந்தாலும் அதோட ஒத்தி நானும் சின்ன ஒரு நம்பிக்கை தரும் ஒரு கவிதையா
1: கண்டிப்பா பிளீஸ்
3: சொல்லிடுறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். பாடல் வந்து படையப்ப படம் வெற்றி கடுகட்டுங்கிற பாடல்.
1: ஓகே
3: ஓகே. சுத்தி திரியும் இளமை காலமாகட்டும், சுவத்தில் சித்திரம் வரைந்த நாளமாகட்டும், நேத்திரம் இருந்தும் பார்க்க முடியாத கோலமாகட்டும், ஆத்திரத்தில் விழுந்த வாழ்வாகட்டும், தருத்திரத்தில் ஆணவம் ஆடும் கூட்டமாகட்டும், இத்தனையும் ஒரு மாய மந்திரம்தான். இனி வெற்றி எனும் தந்திரத்தை எடுப்போம், நம்பிக்கை எனும் இயந்திரத்தை ஒடுப்போம், இழப்பவைகளை விசித்திரமாக்குவோம், இருப்பவைகளை ஒரு கோத்திரமாக்குவோம், நாம் படைப்பதையும் ஒரு சரித்திரமாக்குவோம், இது நாளைய சமுதாயத்திற்கு ஆளும் மரமாக்கும். நன்றி.
1: பியூட்டிஃபுல் ரமேஷ், ரொம்ப நல்லா இருந்தது. சின்னதாகவும் இருந்தது ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. பவர்ஃபுல், நல்ல வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்து போடுறீங்க.
3: புருஷோத்தமனுக்கு முன்னாடி ஒருத்தங்க அந்த அப்பா அந்த கவிதை சொன்னாங்கல்ல, நான் வேற ஏதாவது தலைப்பு என்ன இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வெளியில போயிட்டு வந்தேன், அதே லைன் எடுக்கும் வேற ஏதாவது தலைப்பு ஓடு நினைச்சுட்டு இருந்தேன். இவங்க இந்த மாதிரி ஒண்ணு டக்குன்னு
1: உட்காந்து
3: எழுதிட்டு ஒரு மீட்டிங் போட்டு எழுதிட்டு
1: வந்தேன். சூப்பர், ரொம்ப நன்றி ரமேஷ் நீங்க அந்த கவிதையை கொண்டு வந்ததுக்காக.
3: நன்றி
1: நன்றி. மீண்டும் சந்திப்போம். விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் ராஜ், நான் உதயன்.
1: வணக்கம் உதயன், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் உதயன். உங்களுடைய குரல் வந்து அப்படியே இந்த இவர் ரத்னசிங்கம் மாதிரியே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம்.

0: உங்களோட பேசுறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது குறைவு. அதனால இன்றைக்கு இப்பதான் நான் ஒரு அப்பாயின்மெண்ட் முடிச்சிட்டு தான் இப்ப ரேடியோ காரத்துல வந்து ஒன் பண்ணத்தான் அது நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கு. ஏதோ கேள்வி கேட்டுருக்கீங்க என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப அதனால அவருக்கு அந்த மொழி வாய்க்கால் சம்பந்தமா ஒரு நேரில் இப்ப சொல்லிக் கொண்டிருந்தது. அப்ப அது சம்பந்தமா எதுவும் கேட்டீங்களோ தெரியாது. அதுதான் நானும் சிலதை பயந்து கொள்ளலாம்ட்டுதான் இதுல உங்களோட இப்ப தொடர்புல வந்தேன்.
1: அதேதான் தலைப்பு. நீங்க சொல்லுங்க, என்ன என்ன நீங்க பகிர்ந்து சொல்ல வந்தீங்களோ அது தாராளமா சொல்லலாம்.
0: நானும் மொழி வாய்க்கால் இருந்துதான் அங்கிருந்து நம்ம திட்டத்துல ரெண்டு வந்தது. என்னன்னு சொன்னா இப்ப அந்த சந்தர்ப்பத்திலே நாங்களும் நிறைய இடங்கள் இடம்பெயர்ந்து கடைசியாக முள்ளி வாய்க்காலுக்குள்ள போயிட்டு அந்த முள்ளி வாய்க்கால எங்க வைஃபோட அம்மா அப்பாவும் ஒரே செல்லில தான் அதுல இறந்துட்டாங்க. ஒரே செல்லில என்னன்னா நாங்கள் வந்து புதுமா அந்த வைஃப் வந்து அந்த நேரம் 8 மாதம் பிரெக்னன்சியா இருந்தது. அந்த மகள் மூத்த மகள் வயசுல இருந்தது. அப்ப நாங்கள அந்த கப்பல் போக்கு உங்களுக்கு அந்த இடங்கள் பெருசா தெரிஞ்சிருக்க சந்தர்ப்பம் இல்லைன்னா நேர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் அந்த மாத்துல இடத்துல அந்த கப்பல் வரும். அதுக்காக நான் வைஃப உடனே அந்த கப்பல்ல பவுனியா கேத்துறதுக்காக வந்திருந்தது. எங்க வைஃபோட அம்மா அப்பா எல்லாம் முள்ளிவாய்க்கால இருந்தவங்க இருந்த இடத்துல அங்க செல் விழுந்து ரெண்டு பேரும் ஒரே செல்லுல ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. சரியாண்டுட்டு அப்ப போய் அவங்களை எல்லாம் அண்டே எடுத்து 2 மணியை போல எல்லாம் சாப்பிட்டு தாண்டிடவே எங்களுக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வாரதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு ஒன்றுமே செய்யலாத நிலப்பாடு. சரியாண்டுட்டு வந்துட்டோம். வந்தால் வந்து நாங்கள் ஒரு மௌனியால ஒரு இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா ஓரளவு உங்களுக்கு சொல்லி முடிக்கல என்ன தெரிய வரும். முள்ளிவாய்க்காலதான் அவங்க செத்தது செத்துட்டாங்க. நாங்க ராணுவ கட்டுப்பாட்டுகளை வந்து மௌனியால முகாமில் இருக்கிறோம். அப்ப அங்க பண்ணியில செத்த எல்லாருக்கும் டெத் சர்டிபிகேட் எடுக்க சொல்லி சொல்றாங்க.
1: சரி,
0: அப்ப டெத் சர்டிபிகேட் எடுக்க சொல்லி சொன்னால் அந்த கேம்புக்குள்ளே அந்த ரெஜிஸ்டார் இருப்பாங்க. அந்த அங்கிருந்து வந்த ரெஜிஸ்டார் எல்லாம் இருப்பாங்க. அந்த டெத் சர்டிபிகேட் எடுத்து கொடுக்கணும். நாங்கள் அந்த காரியம் செய்யறதுக்காக வெளியில போகணும். இப்ப நாங்கள் அடுத்த நாளே வந்து தெரிஞ்சாலும் அப்ப காரியம் செய்யறதுக்காக மௌனியால வைஃப் நிறைய சொந்தக்காரர் இருக்கிறாங்க. ஓகே, அங்க போய் இந்த காரியம் செய்யணும் என்றால் அப்ப செத்தத உறுதிப்படுத்தணும். அப்ப டெத் சர்டிபிகேட் வந்து எடுக்கணும். அப்ப அங்க ஒரு ரெஜிஸ்டாரா இருக்கிற அவர்கிட்ட போய் கேட்டோம். நாங்கள் இப்படி வைஃப் அம்மா அப்பா எல்லாம் முள்ளிவாய்க்கால் செத்துட்டாங்களோ அதுக்கு ஒரு டெத் சர்டிபிகேட் எடுக்கணும், அப்ப உங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி கேட்கறதுக்கு அவர்தான் சிச்சுவேஷன். அது அவர் சொல்றாரு, அவர் ஏற்கனவே வந்திருக்காரு கேம்புக்குள்ள. அவர் சொன்னா நான் தேவிபுரம் என்ற இடத்தோட நான் அங்கிருந்து வந்துட்டேன். அப்ப அங்க உங்களுக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு அந்த டேட்ல ஒரு டெத் சர்டிபிகேட் ஒன்று சாரணும்னு சொல்லி.
1: சரி,
0: உங்களுக்கு வைஃபுக்கு எந்த ஒரு சவரம் இல்ல. வைஃப் வந்து ஒரே ஒரு பிள்ளைதான், அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு பிள்ளைதான்.
1: சரி,
0: அப்ப அவதான் அந்த காரியங்கள் எல்லாம் போய் நின்று எல்லாம் செய்ய வேண்டி இருக்குது.
1: சரி சரி,
0: அதை விட பிரெக்னன்சி வேற 9 மாசம் 8.5 மாசம் ஆகிட்டு. அப்ப அவ எப்படியாவது வெளியில போய் அந்த அடுத்தடுத்த இதெல்லாம்
1: செய்யணும்.
0: அப்ப ரெஜிஸ்டர் போய் கேட்க சொன்னா நான் தேவிபுரத்துல இருந்தும் நான் விஞ்ஞால வந்துட்டேன். அப்ப தேவிபுரத்துல அப்ப நான் இருந்த டேட்ல உங்களுக்கு வேணும்டா தாரணும்னு சொல்லி. புள்ளிவாய்க்கால அவங்க செத்த டேட்டை விட நாங்கள் டெத் சர்டிபிகேட்டே வேற டேட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். என்னங்கிற நிலைமை அப்படி. அப்ப தேவிபுரத்துல சந்தர்ப்பத்துல செல்லுல செத்தன்னு சொல்லிதான் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். ஏனென்றால் செத்தது முள்ளிவாய்க்கா இல்ல, எடுத்தது நாங்கள்
1: வேறு.
0: அந்த அந்த சிச்சுவேஷன்ல நாங்கள் அங்கிருந்து எழுப்பி வரணும், வெளியில வந்து காரியங்கள் செய்யணும். அப்படியான ஒரு மன வேதனை எல்லாம் இருக்கு. உண்மையான சம்பவத்தை உண்மையிலே எடுக்கிறார் நிலப்பாடு.
1: புரியுது,
0: அதெல்லாம் ஏதோ ஏதோ வந்து சேர்ந்துட்டோம். ஆனா திரும்பவும் எங்களுக்கு இன்னும் போய் அந்த இடத்தை பாக்குறதுக்கு நான் தான் போயிடலாம். என் ஃப்ரெண்ட்
1: இப்ப கேள்வி அதுவா தான் இருந்தது. இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. இந்த பூமி அமைதியான பூமியா மட்டுமே அந்த நிலப்பகுதி இருந்திருந்தா நீங்க அங்க என்ன வேலையில இருந்திருப்பீங்க, எங்க எந்த ஊர்ல இருந்திருப்பீங்க அப்படிங்கறதான் கேள்வியா இருந்தது.
0: நாங்களும் திருவண்ணாமலைதான். நாங்கள் 1990 இடம்பெயர்ந்து முல்லைத்தீவுக்கு வந்துட்டோம். முல்லைத்தீவு புது குடிப்பு அந்த வள்ளிகுணம் என்ற இடத்துல இருந்து நாங்கள் இருந்து முல்லைத்தீவுல ஒரு கடை ஒன்று வச்சிருந்தனால் ஒரு கடை முதலாளியா இருந்து
1: கடை முதலாளியா கித்தா அப்படியே
0: இருந்திருப்பேன். நல்லா இருந்திருக்கும். இப்ப என்னன்னா நான் இப்ப இன்னொரு எனக்கு இன்னொரு கவலைன்னு சொன்னா நான் அந்த முள்ளிவாய்க்கால அங்க வைஃப் அம்மா அப்பாவை தாட்ட இடம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன வைஃபை கூட்டி கொண்டு போயில அவள் அது அந்த நேரம் சரியான சண்டை நடந்திருக்கு செல்லடி அதனால நானும் இந்த ஃப்ரெண்டும் தான் போய் அந்த இடத்துல சாப்பிட்டு வந்தது. அந்த இந்த இடத்துல சாட்டம் என்று கூட இன்னும் ரியலைஸ் பண்ணிடலாம் இருக்கு, நாங்கள் போய் அந்த இடத்த கூட பார்க்கலாம்
1: பார்க்க முடியாம இருக்கு,
0: போனாலும் அந்த எந்த இடத்துல சாட்டம் என்று தெரியாது
1: தெரியாது.
0: அப்படியான மனவேதனைகள்
1: சொல்லலாமான்னு சில பேர் யோசிப்பாங்க, ஆனா நீங்க ஒரு ஃபேமிலியா நீங்களை ஃபீல் பண்ணி நீங்க எடுத்து கால் பண்ணி டைம் எடுத்து இத சொன்னதுக்காக நன்றி. பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா உங்களுக்கு? நிறைய வலி நிறைய கண்ணீர் இல்லை இதெல்லாம் எனக்கு கேட்கவே எப்படி இதெல்லாம் கடந்து வந்து இப்போ இப்படி இருக்க முடியுது. உண்மையிலேயே வந்து அந்த மன தைரியத்தையும் அந்த அந்த அதை செய்கிறதுக்காக கடவுள் வந்து உங்களை அவ்வளோ ஸ்ட்ராங்காக படைச்சிருக்காருன்றது தான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அப்படியே இந்த இந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வர முடியாத தருணத்திலலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதிலேருந்து மீண்டு வந்து உங்களுடைய கனவுகளை வந்து நான் எப்பயுமே என்னுடைய பேரையும் என்னுடைய குடும்பத்துக்கும் நான் வந்து எப்பயுமே பெருமை சேர்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். உண்மையில் இந்த தருணத்தில் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரவிபாலா.
1: வணக்கம் ரவிபாலா, காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நீங்கள் உங்களை மாற்றியது என்னங்கறத தலைப்பு தந்தீங்கள்,
1: தாராளமா சொல்லுங்க. உங்களுடைய கவிதையை கேட்க வந்து இன்னும் கால் பண்ணல, கண்டிப்பா வந்து கவிதையோட வருவாருன்னு நம்பி இருந்தேனேன்னு சொல்லி முதல்ல ஒரு 10 மணி ஆன உடனே உங்களை காணோம் அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. உங்களை இப்ப பார்க்க உங்களோட நம்பர் பார்த்த உடனே தான் அப்பா வந்துட்டாரு, கண்டிப்பா கவிதையோட தான் வந்திருப்பாருன்ற நம்பிக்கையில தான் இருந்தேன்.
2: இனம் சார்ந்த கவிதை, என் மொழி சார்ந்த கவிதை நான் சொல்லுகிறேன். அதுக்கு முதல் நீங்கள் கேட்ட தலைப்புக்கே நான் வரேன்.
1: சூப்பர், ஓகே.
2: என்னை மாற்றியது, நான் ஏன் புலம்பெயர்ந்தேன்? நான் புலம்பெயர வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கல ராஜ். நான் அங்கே தொழில் செய்வோம், ஊரில் தொழில் செய்து கொண்டதை விட புலம்பெயர வேண்டிய அவசியம் இருக்கே இல்லை. என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அசம்பாவிதம், ஒரு என்னுடன் ஒட்டு ஒன்றாக சேர்ந்த ஒரு ஒரு உறவுண்டு, சகோதரனாய் நான் கழித்த உறவுண்டு, சகோதரனாய் பழகிய உறவுண்டு. அவன் செய்த துரோகத்தால் நான் பட்ட துன்பத்தால் நான் இடம்பெயர வேண்டி வந்தது.
1: ஓ ஓகே. நம்பிக்கை துரோகம்.
2: இணை மாற்றினாய், எங்கிருந்தோ வந்தாய், எங்களுக்குள் கிளந்தாய், உறவினர் அல்ல உடன்புறப்பாய் ஒட்டினாய், நம்பினோம் நலம் தந்தோம் வீட்டில் அங்கமானாய், ஏற்றதாழ்வு பார்த்ததில்லை அம்மாவின் உபசரிப்பில், எத்தனை நாள் தலைக்கு எண்ணெய் செய்திருப்பாள், சுவையுகு உணவு உப்புடன் உவந்திருப்பாள், குறையேதுமின்றி கருணிகர் தந்து ஒன்றானோம், பூத்துக்காய்க்கும் செழித்த மரத்தில் ஒட்டுண்ணி என கனவிலும் கண்டதில்லை, பொருள்கொள்ளும் ஆசை உனை மாற்றியதே, ஓர் நொழி பொழுதில் உன் உள்ளம் அழுக்கானதே, என் உள்ளம் கொள்ளையடித்த யாரோ ஆனவன் சொந்தமாய் மாறி உண்ட விட்டு இரண்டகம் செய்தாயே, ஒற்றை இரவில் ஆணிவேர் அறுத்தாயே, அருந்தது உறவும் ஏன் என் வாழ்வும் தான், திசை ஏது மறியா கண்ணிழந்த ஏதிலியானேன், உனை அழிக்க என் மனம் எழுவியது, உன் சாம்பல் காண கட்சித்தொறி என் உள்ளம், மாற்றினேன் என்னை, வன்மத்தை மறைத்தேன் மறந்தேன், போனது பொருள் எதிர்காலம் அல்ல, என்னை நம்பிய உறவுகளுக்கு வேண்டிய கடமை. ஆத்திரம் கொண்டு என் வாழ்வு அஸ்தமனம் காண்பதா? அத்தனையும் கடந்தேன், கடலும் கடந்தேன், உருகிய தீபம் மீண்டு புத்தொழி கண்டது. சோகத்தின் சோகம் உன்னை துருத்தியது கண்டேன். வாழ்க்கையின் பாடத்தில் நீ படும் துயரம் என்னை வாட்டவில்லை. மறந்து மன்னித்தது என்னை இன்றும் குறைவின்று ஒளிகாட்டி நிற்கிறது. சொந்த மண் விட்டு தூரதேசத்தில் துளி விட்டு நிற்கிறேன். துரோகத்தில் துளித்தவனில்லை, துரோகத்தால் விதையாகி இம்மண்ணில் எழுந்தவர் என்றும் காணலாம். காலம் கடந்தும் கர்மா பயணிக்கும், மனிதமே விழித்திரு. காலம் கடந்தும் கர்மா பயணிக்கும், மனிதமே விழித்திரு. நன்றி ராஜ்.
1: பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது இந்த கவிதை. முக்கியமாக எனக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் சொல்ல சொல்ல என்ன தோணுது அப்படின்னா, எப்பயுமே சிரித்து ஜாலியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பாசிட்டிவாக பேசுகிற உங்களுக்குள்ளாருமே இப்போ இவ்வளோ வலி, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ தீம் தாண்டி வந்திருக்கீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து அவ்வளோ கஷ்டமும் கண்ணீர் வலி எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வந்து உள்ள அதை போட்டு புதைச்சிட்டு வெளியில் சிரிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் தான் லிவிங் எக்ஸாம்பிள். அதுக்கு வந்து அதற்கு வந்து மிகப்பெரிய தைரியம் ஒன்று வேணும். இது வந்து வேறு எதை வேணால் ஃபேஸ் பண்ணிடலாம், ஆனால் கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் ஃபேஸ் பண்ணி திருப்பி வெளில வந்து ஜெயிக்கிறது இருக்கேன். நீங்களெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு ஹீரோவாக தெரியுறீங்க எனக்கு.
2: நிச்சயமா அதான், அந்த கடவுள் என்ற இடம் அங்குதான். நாங்க சில விஷயங்களை நாங்கள் ஆத்திரம் கொள்றோம், கோபம் கொள்றோம், அடுத்த நிமிஷம் உங்களை நாங்க மறந்துடும். ஆனா அது மறக்க கூடாது, எப்பவும் நிதானமா இருக்கணும். நாங்கள் எங்களால வெளியிலும் எதையும் வெளியிலும் ஒரு நம்பிக்கை நம்ம மனதில் வெறுமா இருந்தோம், நாங்கள் எதையும் வெளியிலாம் பார்த்து.
1: கண்டிப்பா, நிச்சயமா, ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியிலே எல்லாரும் சொல்கிற கவிதையை நான் வந்து ஆஹா இந்த ரெக்கார்டிங் எப்படியாவது சேவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து என்னுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட அந்த டெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் பொக்கிஷங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கவிதையும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ஒரே மாதிரி இல்லாமல். இதில் உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டது, ஏன்னா இப்போ முள்ளிவாய்க்கால்லிருந்து கவிதைகள் வர்ற துவங்கியது. உங்களுடைய மாற்றம் எப்படி வந்ததுன்னா, ஒரு துரோகத்தில் தான் நீங்கள் எழுச்சியே உங்களுக்கு துரோகத்தில் இருந்தால் ஏற்பட்டது இல்லையா? இல்லைன்னா இவ்வளோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இவ்வளோ தூரம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே இருந்திருக்காது இல்லையா? ஒரு
2: ஓகே, சொந்த கவிதை, சொந்த கதை.
1: அதை நான் என்ன என்ன நிகழ்ந்தது அப்படின்றத லேட்டர் பேசுவோம், ஏன்னா எனக்கு தெரியும் அது ரொம்ப பர்சனல் அப்படின்னு. அதனால்
2: ஓகே, இல்லை அது இது பொதுவாக சொல்கிறாங்க, இது நாங்கள் உங்களுடைய போராட்டம் சம்பந்தமானது தான். அதுக்கு தேவையான ஆணிவேருக்கு தனியாக,
1: ஆமா
2: இந்த ஆணிவேருன்றது பொருளாதாரம்
1: தான்,
2: அதுல லிங்க் இருந்ததால அதான் நாங்க பிரச்சனை நடந்தது.
1: ஓகே,
2: நன்றி
1: நன்றி ரவிபாலா, ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளவு சீரியஸாகவும் இதுவும் பேசி நான் கேட்டதே இல்லை. இன்னைக்கு கேட்குறப்ப வித்தியாசமாகவும் இருக்குது, ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த கவிதை வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் பாசிட்டிவாக இருந்தது, அதுக்காக நன்றி.
2: நன்றி.
1: யார் இப்போ சொல்கிறோம்ல, யாரையுமே நம்பக்கூடாது, நம்ம வந்து நம்ம என்னானாலும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்கூடாது, இதெல்லாம் சும்மா சொல்லலை. எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி துரோகம், அந்த நம்பிக்கை துரோகம்லாம் வந்து அனுபவித்த ஒருத்தங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ பழைய புத்தகங்களில் வந்து நிறைய இந்த மாதிரியான கதைகள்லாம் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு தடவை படித்தேன். ஒரு நண்பர் இருக்கார், அவர் கூட வேலை செய்கிற ஒரு நண்பர் தான், திடீர்னு இவனுக்கு வேலை போயிடும். வேலை போனோடனே, நீ கவலைப்படாதரா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குது, அங்கே நான் வந்து உனக்கு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷெட்டில் வேலை வாங்கி கொடுப்பான். அவனும் மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் நல்ல தொழிலில் கற்றுக்கிட்டு, இவன் வந்து ஒன்று ரெண்டு வண்டி கொண்டு வந்து விடுவான், அப்புறம் இவன் தொழிலில் கற்றுக்குவான், நல்ல மெக்கானிக் ஷாப் வளரும், பெரிய ஆளாகி ரெண்டு மெக்கானிக் ஷெட்லாம் வச்சு டூ வீலர்லேருந்து கார் மெக்கானிக் ஷெட் ஓப்பன் பண்ணி கார்ல இருந்து ப்ரீமியம் கார்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு இதெல்லாம் கடந்து ஒரு 12 வருடங்கள் கழிச்சு அந்த முதல்ல இவன் வேலை செஞ்ச கம்பெனியுடைய முதலாளி வந்து காரை விட வருவார், அவரோட பென்ஸ் காரை விடத்துக்கு வருவார். வர்றப்ப இவரை பார்த்துட்டு அவருக்கு அடையாளம் தெரியாது, ஆனால் இந்த மெக்கானிக் வந்து இந்த காரை சரி பண்ணிட்டு சாவியை கொடுக்கும்போது நன்றிப்பா எவ்வளோ ஆச்சுன்னா காசு வேண்டாம் சார் அப்படின்னா, ஏன்ப்பா என்னாச்சு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான காரு இவ்வளோ வேலை பண்ணியிருக்க காசு வேணான்றியே, இல்லை என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னா இல்லையே ஞாபகம்

0: புரியுதுங்களா? உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒன்றும் இல்லையா? பின்னையே அவர் வந்து உங்களை வேலையை விட்டு தூக்க சொன்னார் என்கிட்ட, அவங்கக்கிட்ட நீங்கள் தான் வந்து பணத்தை, கம்பெனியுடைய பணத்தை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்க, கணக்கில் மாற்றி எழுதி உங்கள் பேரில் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லி தானப்பா உன்னை வந்து வேலையை விட்டே தூக்குனது அப்படின்றப்ப அப்போ உனக்கு ஷாக் ஆகும். அப்போ தான் ரியலைஸ் ஆகும், இந்த கம்பெனி, இந்த நீ வேலை போனால் என்னடா நான் இருக்கேன்னு சொல்லி மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு வந்து சேர்த்து விட்டானே ஒரு நண்பன் செந்தில்குமரன், அவன்தான் இவனை வேலையை விட்டே வந்து தூக்கணும் அப்படின்ற உண்மை தெரிய வரும். ஆனால் அவன் வந்து இதை வந்து பயங்கர ஷாக்கில் உட்காருவான். அதுக்கப்புறம் வந்து இதை மனைவிக்கிட்ட அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஷேர் பண்ணி அழுவான். மனைவி சொல்லுவாங்க, நீ நியாயமாக செந்தில்குமரனுக்கு நன்றி தான் சொல்லணும், நீ இப்போ அப்படியே அதன் நிறுவனத்திலேயே இருந்திருந்தா என்ன மேக்ஸிமமாக ஒரு மேனேஜரில் சீனியர் மேனேஜராக இருப்பியா, இன்றைக்கி நீ வந்து 4 மெக்கானிக் ஷெட்டுக்கு ஓனர், நீ உன்னுடைய ஸ்ட்ரென்த்து என்னன்றது உனக்கே தெரியல, நீ எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் நீ வந்து சேத்துல போட்டாலும் நீ வந்து ஒரு செந்தாமரையாக மலருவே அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து உனக்கே வந்து புரிய வச்சது செந்தில்குமரன் தான். இந்த மாதிரி கடவுள் வந்து எப்பயுமே கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அந்த இடத்துலேருந்து உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை என்னன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த கஷ்டத்தையே உனக்கு கொடுப்பாரு. அதை புரிஞ்சுக்க நீ நியாயமாக செந்தில்குமரனுக்கு மறைமுகமாக நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். இன்றைக்கி பாருங்கள், கதையே இல்லைன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக எத்தனை கதை வருது பார்த்தீங்களா. இந்த கதை எனக்கு ஆக்சுவலி ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கதை. என்ன தான் நம்பிக்கை துரோகமாக அந்த வேலையை விட்டு தூக்கி இன்னொரு வேலைக்கு கொண்டு சேர்த்ததே நண்பனாக இருந்தாலும் அவன் வந்து நமக்கு வேறு ஒரு களத்தில் நம்மளை இறக்கி விட்டுருக்கான். அதில் ஓடி ஜெயிக்கிறப்ப அவனுக்கே வந்து அவமானமும் ஆச்சரியமும் இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே நாம் சூப்பராக வாழ்ந்து காட்டுறதாண்ட அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். இப்போ நிறைய படத்தில் தளபதி விஜய் சொல்கிற டைலாக்லாம் கேட்கும்போது அவர் உண்மையிலேயே வாழ்க்கையில் இதெல்லாம் ஃபீல் பண்ணி தான்ப்பா இந்த படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு, நிஜமாகவே இது எல்லாத்தையும் பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. நீ யாருன்றது முக்கியம் இல்லை, உன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த டைலாக் நல்லா இருக்குல்ல, இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்சல் படத்தில் வந்து சொல்லிட்டு வேறு போகிறார். பயங்கர வெறித்தனம் வெறித்தனம் அப்படின்னு சொல்லி மியூசிக்லாம் போடுவாங்க, அதை இப்போல்லாம் மீமில் பயங்கரமாக போடுறாங்க. சே இவர் சும்மா சொல்லப்பா, எப்பா எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி தான்ப்பா செஞ்சுருக்காரு தாலு அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் எந்த காலத்தில் உங்களை யார் ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி நின்று ஜெயிச்சு காட்டுறதில் இருக்கிற ஒரு கெத்து வாழ்க்கையில் வரவே வராது. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி வந்து எல்லாருமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷனில், இப்போ நான் வந்து பர்சனலாக இந்த ஊரில் வந்து கடந்த 12 வருஷத்தில் பார்த்ததில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் எல்லாருமே சூப்பராக சிறப்பாக ஜம்முன்னு செட்டிலாகி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு ஊரில் இருந்தால் இந்த அளவுக்கு இருந்திருப்போமான்னு கூட தெரியாது. ஸோ அதை நினச்சி பெருமையாக இருக்குது, அதை இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். இனிப்பில் நானே ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஒரு கதையை வேறு சொல்லிட்டேன். பாவம் இப்போ ரசிகன் வந்து டென்ஷன் ஆயிருப்பார். ஹலோ வணக்கம் ரசிகன்.
1: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மணிகன். உங்கள் லைனில் வச்சுக்கிட்டே வந்து ஒரு குட்டி கதை வேற சொல்லிட்டேன்.
1: அது பிரச்சனை இல்லை, அதான் ஒரு கனத்த நாள், கனத்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதான் நீங்க சொன்ன விஷயத்துக்கு நான் அந்த சாண்ட்விச் கதை சொன்னேன் தெரியும் தானே, ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் வேலைக்கு
0: போவேன்
1: செய்த அந்த அதே மாதிரிதான் இல்ல, இலங்கையிலே உங்களை வச்சு யூஸ் பண்ணி அந்த நாட்டை டெவலப் பண்ண அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு நாங்க வந்து உலகத்து நாடு எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையில எங்க போனாலும் அது ஒரு பெருமை தான் எங்களுக்கு. முக்கியமா என்ன கனடா பொறுத்தவரையில ஒரு பெரிய இமாலய வளர்ச்சி.
0: இன்னொரு நண்பர், ஒரு இலங்கை நண்பர் தான் சொன்னாரு, அவருக்கு வந்து ரொம்ப பழம் சாப்பிடணும்னு ஆசையாம். அந்த ஒரு வாழை, ஒரு வாழைப்பழம் இருக்குது, அது ஏதோ ஒரு பேர் சொன்னார், அந்த பிரீடு அது வந்து அவர் சின்ன வயசுலேயே ரொம்ப பிடிக்குமா. அதை வந்து இவங்க தோப்பில் வச்சுருந்த எல்லாத்தையும் அந்த எல்லாம் அழிஞ்சு போச்சு, பாம்பில் வெடித்து செதறி அதெல்லாம் இல்லாமல் போச்சு. அது அந்த அந்த பழத்தை அவர் சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசைப்பட்ட டைம் இருக்கான். இப்போ வந்து அவர் தான் வந்து லாரியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, இம்போர்ட்டும் பண்ணுறாரு அந்த வாழைப்பழத்தை அப்படின்னு சொல்லிட்டு
1: இருந்தார். அப்படித்தான் பல விஷயங்கள். இல்லை கதை.

0: பல இதுகள் முக்கியமா நீங்க ஊர்ல இருக்கீங்க என்ன மாதிரி இருந்து கேட்டீங்க. நான் இது படிச்சேன், நான் என்ன காமர்ஸ் பிகாம் எக்ஸ்டர்னலா படிச்சேன். யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அங்க அந்த இது கட் அவுட் மார்க்ஸ் தெரியும் தானே, அங்க அந்த திரைப்படத்தில் இருக்கிறபடியா கிடைக்கல. அப்ப நான் அது 10 மார்க்ஸ் ஏதோ காணாத, அப்ப நான் எக்ஸ்டர்னலா பிகாம் செய்யறேன்.
1: ஓகே,
0: அப்ப நிச்சயமா நான் ஒரு ஆசிரியரா வந்திருப்பேன். எனக்கு கொமர்ஸ் அண்டா அவ்வளவு பிடிக்கும், அப்ப கொமர்ஸ் ஆசிரியரா வந்து நல்லா தான் தந்திருப்பேன்.
1: நான் உங்களை அப்படியே நினச்சி பார்க்குறேன், ஒரு டீச்சராக நீங்கள் இருந்தால் எவ்வளோ ஃபன்னாக இருந்திருக்கும், ஜாலியாக இருக்கும் அந்த கிளாஸ்.
0: அதே அடுத்ததில் ரெண்டுமே எனக்கு பிடிச்ச விஷயங்கள், அப்போ ரெண்டுலேயே வந்து செய்திருப்பேன். அதை இதை நீட்டு இந்த யுத்தம் என்று சொல்லி வந்தால், நானும் ஆரம்பகால யுத்தங்கள் நேரத்தில் வந்து இந்திய ராணுவ பிரச்சனைக்கு எல்லாம் இருந்து தான் நாங்கள் இந்தியில் வந்தது.
1: ஓகே,
0: அதுல முக்கியமான சொல்லுறதா இருந்தா, அன்னைக்கு சுதாவும் வேற இதயம் எடுத்து என்னோட பேசினாங்க.
1: ஓகே,
0: நம்பர் கொடுத்து பேசினாங்க. அப்ப அது மகிழ்ச்சி. அதுல இதயனோட பேசும்போது அவர் சொல்லியேதான் சொக்க இருந்தேன்னு சொன்னா, அவர்த்த அண்ணாண்ட வீட்டுக்கு பக்கத்திலேயே நான் நினைக்கிறேன் 88 89 அதுலேயில ஒரு வருஷப்புறம் பண்டைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்புண்டு அதுல நடந்தது.
1: ஓகே,
0: அப்ப அதை பத்தி தான் கேள்கையில எப்படிமா வேண்டியதுன்னு சொல்லி, அந்த வீட்டுல இருந்து ஒரு என்னன்னு சொல்ற ஒரு 50 ஏருக்குள்ளதான் அது நடந்திருக்கும். ஒரு கார்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு, அது ஒரு முகாமுக்கு கொண்டு போனது தப்பிச்சது. அப்ப மக்கள் எல்லாம் பல சித்தார்கள், வீடுகளும் முடங்கிருந்தது அப்படி. அதுல எல்லாம் தப்பி நான் அந்த முட்டை நாங்க ரோட்ல இருந்து பேசி கொண்டிருக்கிறோம். அந்த அந்த அதுல இருந்து வந்த மண் எங்களோட தலையில வந்து விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் லெஸ் தேன் 500 மீட்டர்ஸ் இருக்கும். அதுல இருந்து வந்த மண் அப்படியே எங்களோட தலையில விழுந்துடா பாருங்க அப்படி இருக்கும் அப்படி. அதுல எல்லாம் இதாண்டி எத்தனையோ என்ன சொல்றேன்னா சொன்னே பல இதழ தம்பி எல்லாம் இதாண்டி வந்த நாங்கள். ஆனா முள்ளிவாய்க்கால பத்தி எங்களுக்கு அது நான் தொடர்றதே இல்லை அந்த டாபிக் சொன்னால், அது தொட்டால் அது ரணம். அது ஒவ்வொரு சின்ன இதுகளையும் பாக்கைக்கே எங்களோட இது வந்து அந்த அதாவது வந்து இந்த உலகத்தையே இல்லாம பண்ணணும் அப்படியான ஒரு இதுதான் எங்களுக்கு வேற சிந்தனை தான் வேற வேணும்னு சொன்னா, அவ்வளவு கொடுமை எங்களுக்கு நடந்தது. ஆனா எவனுமே அதை இதண்டாம வேலை சிம்பிளாக தாண்டி போயிட்டா. அப்ப அந்த நவர்தனம் அதை சொல்லிக்கல எங்களுக்கு இருக்கிற கவலை இது இல்ல. காலகாலமா அதை எங்களோட தலைவர் அதை சிந்தித்தபடியா தான் இன்னைக்கு கூட நாங்கள் அதுல நினைவுல வச்சு இன்னைக்கு நாங்கள் இதுல கொண்டாடுறோம். இல்லையன்னு சொன்னா அதையும் 10 11 விட்டுட்டு விளையாட்கள் போயிடுவாங்கள். அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்குது. சோ இதுலயும் எல்லாம் நினைவு உண்டு. அந்த அதிலே உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு, எனக்கு டைம் இருந்தா தம்பி அர்ஜுனா படத்துல இருந்து புலிகள் கொஞ்சம் பதுங்கும் போது நரிகள் போட்டும் மாட்டமே சொல்லி ஒரு படம் ஒன்று பாட்டு ஒன்று இருக்குது.
1: ஓகே,
0: அந்த பாட்டை இனிமேண்டா போடுங்கள். நான் கவிதை
1: திரைப்படம் வந்து தம்பி
0: அர்ஜுனா
1: ஓகே, அதில் வந்து புலிகள் கொஞ்சம் பார்த்துக்கும் போது. ஓகே, அதில் வந்து ஆபவானன் பாடிய பாடலும் இருக்குது, சங்கர் மகாதேவன் பாடியதும் இருக்குது.
0: சங்கர் மகாதேவன்.
1: ஓகே, சரி, ஓகே,
0: நன்றி
1: நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம், ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு. அஃப்கோர்ஸ் பெயின்ஃபுல்லான ஒரு சம்பவம் இது. நினச்சி பார்த்தீங்களா, உங்கள் நீங்கள் அங்கே தான் இருந்தீங்க, பக்கத்து தெருவில் தான் வந்து குண்டு வெடிச்சிருக்கு. ஐயோ, இங்கே அங்கிருந்தான் இப்போ வந்தோம், அங்கே இருந்திருந்தால் இப்போ நாமளும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு தள்ளி போய் கடவுள் வந்து வேறு மாதிரி ஒரு பிளானை உங்களுக்காக வச்சுருக்காரு அப்படின் போது, அதை நினைக்கும் போதும் வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டியை உண்டாக்கி இத்தனை உயிர்களை இந்த பூமிக்கு வர வச்சு அவங்கள அத்தனை பேருமே வந்து மறுபடியும் வந்து கொன்று அது மூலிமா எங்களை இவ்வளோ ரணமாக்கி. இந்த அன்பே சிவம் திரைப்படத்தில் வந்து மாதவன் கேட்பான், ஒரு பெரிய மிகப்பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும், அதிலிருந்து ஒரு பையனை வந்து அப்படியே குத்துவீரம் குலவீரமாக வந்து எடுத்து வந்து வச்சுருப்பாங்க, அவனுக்கு வந்து ஏபி நெகட்டிவ் பிளட்டு தேவைப்படும். அப்போ வந்து யாருமே அங்கே வந்து அந்த பிளட்டு கொடுக்க இருக்க மாட்டாங்க, ஆனால் மாதவன்கிட்ட இருக்கும். அந்த பிளட்டை வந்து மாதவன் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருப்பார். இதுக்கு என்னோடது, எனக்கு இது என்னோட பொருள், இவர் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப. ஆனால் தன்னுடைய ஒரு பெட்டு பில்லோ உட்கார இடத்த கூட இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ண விருப்பம் இல்லாத ஒருத்தர் வந்து தன்னுடைய ரத்தத்தையே இன்னொருத்தர் கொடுக்குறாருன்ற மாதிரி ஒரு செம்ம சீன் ஒன்று. ஆனால் அந்த ரத்தம் கொடுத்து, அந்த பையனுக்கு ரத்தம் கொடுத்துல அவருக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து ஆம்புலன்ஸில் வந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் எடுத்துகிட்டு போகிற வழியில் வந்து மூச்சுத்திணறல் வந்து அந்த பையன் இறந்து போயிடுவான். அப்போ மாதவன் கேட்பான், என்ன கன்றாவியான கடவுள் இது, எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருக்கார் அந்த கடவுள், எதுக்காக வந்து ஒரு பையனை இந்த பூமி கொண்டு வரணும், அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த பையனை மட்டும் பொழைக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த பையன் சாவர மாதிரி இருக்கிற நிலமையில் என்ன ரத்தம் கொடுத்து மறுபடியும் ஒரு ஹோப் கொடுக்கணும் அந்த பையனுக்கு வாழ்க்கையில், அந்த பையனுக்கு நன்றிலாம் சொன்ன, அந்த பையனுக்கு அந்த ஹோப்பை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பையனை எதுக்கு நம்மக்கிட்ட இருந்து தட்டி பறித்து இந்த பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றப்ப அந்த கேள்வி பயங்கரமாக வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ வந்து என்னென்னா, உன்னுடைய அந்த நீ வந்து யாருக்குமே எதுவுமே ஷேர் பண்ணாமல் இருந்ததில்ல, உன்னுடைய அந்த எண்ணத்தையே வந்து உடைக்கிறதுக்காக நடந்த சம்பவமாக நீ எடுத்துக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். அது அந்த கான்வர்சேஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த படமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். கடவுள்ன்றது யார், தனியாக ஒரு ஆளா, இல்லை நாம தானா, இல்லை நம்ம நினைக்கிற ஒரு விஷயந்தானா, இல்லை நாமளே உருவகப்படுத்துகிறோமா இன்னொன்று அப்படின்றதெல்லாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, கொடூரமான மனிதர்கள் நிறைந்த உலகம் தான் இது. எப்படி ஒரு காட்டில் வந்து மான் மட்டுமே இருந்தால் அந்த காடு காடாக இருக்காதோ, எனக்கு எல்லா மானும் வந்து வெறும் புல்லை மட்டும் சாப்பிட்டு எல்லா மான்களும் இன்னொரு மானை அடித்து சாப்பிடாது, மான்கள் மட்டுமே இருந்தால் அந்த காடு எப்படி காடாகும், சிங்கம் புலி கரடி அப்படின்னு சொல்லி அந்த அந்த நான் நினைக்கிறேன் டார்வின் தியரின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு தியரி தான் இப்போ இங்கேயும் நடக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறதுனால தான் நம்மளும் நம்மளை ஸ்ட்ராங்காக வந்து மாற்றிக்க முடியுதுன்றது தான் நினச்சி கடந்து போகணும்னு நினைக்கிறேன். சரி, மறுபடியும் நானே நிறைய பேசுகிறேன். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, அவர் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் தாரணி, கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
1: காலை வணக்கம் தாரணி, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு கற்பனை கேள்விதான், நீங்க எப்ப இங்க வந்தீங்கன்னு தெரியாது. அங்க உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி எந்த ஒரு ரணமும் இல்லாத ஒரு செழிப்பான வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்ற ஒரு கற்பனை கேள்வியும் இருந்தது. உங்களை வந்து நீங்க எப்படி செதுக்கிக்க ஆசைப்படுறீங்கன்றதும் இருந்தது.
2: இல்ல, நான் வந்து இந்த பிரச்சனை எடுக்குள்ள மாட்டுப்படையில நாங்க 93
1: வலிக்கிட்டுட்டோம்.
2: இதுக்காகத்தான் வலிக்கிட்டு இருந்த பிரச்சனைக்காகத்தான் வலிக்கிட்டது இல்ல, அது அப்படி அமைஞ்ச வழியா வந்துட்டோம் இங்க. ஆனா ஷெரின் சொன்ன மாதிரிதான் நானும் சொல்லுவேன். இப்ப அவையவே கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தான் அதிக அருமை ரியலா தெரியும். நாங்கள் ஒரு ஸ்டோரியா பார்த்த நாங்களுடைய அந்த ரியலியா நாங்கள் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வராத வழியா எங்களுக்கு அந்த
1: எனக்கும்
2: அதே சிச்சுவேஷன் தான். எங்களுக்கு டைரக்டா பாதிப்பு வரையில, நாங்க ஜஸ்ட்னா அப்ப டைரக்டா பாதிப்புகள் வரையில, ஆனா அம்மா அப்பா எல்லாம் அந்த சிச்சுவேஷன் அங்கதான் இருந்தவ. ஆனா அப்படி ஒரு பெரிய பாதிப்புகள் எங்களுக்கு டைரக்டா வரையில, பட் ஆனா எங்கட சமுதாயம் அப்படியெல்லாம் அழிஞ்சதெல்லாம் ரொம்ப கவலையான விஷயம்தான். ஆனா என்ன, சில சந்தர்ப்பங்கள்ல இப்ப எங்களை மீறி போற விஷயங்களுக்கு அந்த என்னன்னு சொல்ற, நாங்கள் எங்களால ஒன்னும் செய்ய இயலாத ஒரு நிலவரைக்குள்ள சில விஷயத்த நாங்க என்னன்னு சொல்ற அக்செப்ட் பண்ணித்தான் போகணும்ன்ற மாதிரிதான் நான் பாக்குறது. ஒரு கஷ்டமான விஷயம் தான், அது இல்லையாண்டு இல்ல, பட் ஆனா அந்த நேரத்துல அங்க உள்ளாக்களுக்கு தான் அது இந்த ரியல் பெயின் தெரியும். அதான் நான் சொல்ல வரது. மற்றபடி அந்த நீங்க சொன்ன கதை துரோகங்கள், அது அது இப்ப ரவிபாலா அண்ணா சொன்ன மாதிரி எல்லாருக்குமே நடந்திருக்கு. அது நாங்க இப்ப சில சந்தர்ப்பங்கள் நாங்க அதை காட்டி கொள்ற இல்லையோலிய, இப்ப ஒரு ஃப்ரெண்டா பழகி போட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அந்த நாங்க பர்சனலா கதைச்ச விஷயங்கள் எல்லாம் வெளியில வரும். இல்ல அப்ப அதெல்லாம் வந்து சில விஷயங்கள நாங்க மறந்தேதான் ஆகணும். அதையே நாங்க வச்சிருந்தோம்னு சொன்னா அது எங்களுக்கு தான் பெயினா இருக்கும்.
1: கரெக்ட் கரெக்ட் இல்ல எனக்கு, ஏன்னா அது எங்க குடும்பத்திலயும் அதேதான். ஒரு குடும்ப சொந்த தம்பியே செய்த துரோகத்தினாலதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதிலிருந்து தான் வந்து வேற மாதிரி ஒரு உருவகம் எடுத்தது எங்களுடைய ஃபேமிலி. இப்போ இங்க நான் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உந்துதல்.
2: ஒவ்வொரு ஆட்களுக்கும் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரத்தால் நாங்கள் இதுக்கு முன்னால இல்ல வாழ்ந்து காட்டியே ஆகணும் என்ற ஒரு மனப்பைரியம் எங்களுக்கு வந்து சேரும். எங்களை பற்றி சப்பா கவிச்சாக்களுக்கு முன்னால, எங்களை பற்றி தாழ்வா கவிச்சாக்களுக்கு முன்னால நாங்க வாழ்ந்தே
1: வாழ்ந்து காட்டணும்
2: அப்படியான ஒரு அந்த ஒரு வரி. அது அப்படி அது வரைக்குள்ள எங்களை அறியாமலே எங்களுக்கு ஒரு பவர் வரும். அது அது எங்க இருந்து வரும், எப்படி வருமான்னு தெரியாது, அது வரும். அதே இது எனக்கு நடந்திருக்குது. ஆனா நான் அதெல்லாம் வெளியில அப்படியெல்லாம் இப்ப சந்தர்ப்பம் வந்தவரையா சொல்றோம். சேம் திங் ரவிபாலாண்ணாவும் இவ்வளவு சென்டிமெண்டலா இப்படி கழிச்சு நான் பார்த்தது இல்ல. அந்த அந்த சந்தர்ப்பம் வந்தவரையா நானும் சொல்றேன். தட்டும்படி அந்தந்த நேரம் அங்க இருந்தாக்களுக்கு தான் அது இந்த ரியல் பெயின் தெரியும். ஆனா எல்லாருக்கும் அந்த அஞ்சலியில செலுத்தி கொண்டு நான் எனக்கு நான் கேட்கிற பாட்டு வந்து இதுவும் கடந்து போகும் பாட்டு. அந்த படம் எனக்கு தெரியல, டிரைவிங் நான் பார்க்கல.
1: சூப்பர். அந்த பாட்டை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த பாட்டு வந்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். நெற்றிக்கண் அப்படின்ற ஒரு படம், அது லேட்டஸ்ட். ஆமா ஆமா, கண்டிப்பா அந்த பாடல. நிச்சயமா. நன்றி தரணி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும் இலவசம்.
3: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661-4661.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266
6: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் டெய்லி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். இது என் முதல் முறை வந்து நீங்க கடைசி 11 மணிக்கு வந்திருக்கீங்க.
8: முதலாவது வந்தது தலைப்பு கொஞ்சம் சோகமா இருந்தபடியா இருந்தா
1: முதல்ல
8: எல்லா மாவீரர்களுக்கும் இல்ல போராளிகளுக்கும் அம்மா பாக்க எல்லாருக்கும் முதல் நன்றியே என அஞ்சலியை செலுத்தி கொண்டு தலை வணங்கி கொண்டு என்ன பொறுத்தவரை நான் நிறைய நண்பர்களை
1: இழந்திருக்கேன்.
8: நான் சொன்னா எனக்கு சுகுமாரும் பிரபாவும் எந்த
1: ஃப்ரெண்ட்
8: பிரபாக்கும் எனக்கு 2 வயது வித்தியாசம். சுகுமார் எனக்கு கிரேட் 5லயே
1: தெரியும்.
8: நாங்க செஞ்சோத்துக்கு வந்து போவார். அனுப்படியா தெரியும். அது
1: பயங்கரமா ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டிவிஸ்டா அப்படியே இருந்தார் அப்பயே.
8: ஓ அவங்க அம்மா எல்லாம் சோறெல்லாம் குழச்சி கொடுக்க பின்னத்துல எல்லாரும் வந்து இருக்கணும் லைன்ல அந்த திண்ணையில அப்படி இருக்கிறதா. ஆனா அப்ப பிரபாண்ட் மாத்திரம் தான் எங்களுக்கு தெரியும் உள்ளக்கே நடக்குதுன்றது தெரியாது
1: தெரியாது. ஓகே
8: ஆமா வேணுங்க அப்படி இது அப்ப அப்படி இதண்டினது சேர்ந்தது இயக்கத்துல அப்படி எல்லாம் போய் சில பேர் இதண்டி இருக்கணும். இந்த கதை அன்னைக்கு தெரிய வந்தோன்னு தான் இந்த வெளியில அனுப்பினது. நானும் கொஞ்சம் வேலை ஒன்றும் இல்லதானே அப்படி என்னைக்குள்ள ஆனப்ப இதண்டி வேற அவர் என்னை அனுப்பினது. இருந்திருந்தால் நானும் நிச்சயமா சேர்ந்திருப்பேன், சேர்ந்து ஏதாவது நாட்டுக்கு எதையும் சேர்ந்திருப்பேன் தான் நினைக்கின்றேன். இலங்கையில இருந்திருந்தா
1: நீங்க இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஆக்சுவலி.
8: அதான் நடந்திருக்கும். அப்படி இதனாலும் சைட்ல அண்ண பிசினஸ் இருந்தபடியா ஒரு சின்ன பிசினஸ் செய்துட்டு இருந்திருப்பேன். அதே நேரம் ரசிகனப்ப சொல்லித்தான் எனக்கு தெரியும் இப்படி அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல பம் வெடிச்சது கேள்விப்பட்டேன் நான். ஆனா அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்து தெரியாது, திருநெல்வேலியில் தான் கேள்விப்பட்டேன், கந்தர்மடத்துல தெரியாது. அந்த டைம் நான் இங்க இருந்து 87 88 தெரியா இவைய பாக்குறதுக்காக நான் இந்தியா போய் நின்றேன். போய் வா மகனே போய் வா நெஞ்சில் புன்னகை சுமந்தி அது அந்த பாடு சொல்லவே கவலை வரும். படம் ஞாபகம் இல்லை, வீணாபி மெஞ்சுவா இருக்கலாம்
1: நினைக்கிறேன்.
8: அந்த பாடல் ஒளிபரப்பு மண்டா ஒளிபரப்பு
1: கண்டிப்பா கண்டிப்பா
8: நினைக்கவே ஒரு மாதிரி இருக்குது.
1: நிச்சயமா அந்த பாடல் போடுவேன். உங்களுக்காக ரொம்ப நன்றி, நீங்க கால் பண்ணதுக்காக
8: நன்றி.
1: நன்றி நன்றி. இனிப்பில் நேர்களை காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
9: Everything okay, no problem and dinam
10: bar kalamu closing da adikira nadi
11: customer you're trying to reach is not available.
12: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155
13: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
14: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நேரம் சரியாக 11:05 நம்மளுடைய யூஸ்வல் டைம் கடந்து போயிடுச்சு. இருந்தாலும் இணைப்பில் நேரம் நேர்கள் காத்திருக்காங்க, அவங்களை டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
15: வணக்கம் ராஜ் சாரா.
1: வணக்கம் சாரா, எப்படி இருக்கீங்க?
15: கவலையா இருக்கு. ஆனா ரெஸ்டும் தேவை, தோட்டங்கள் எல்லாம் கிளீன் பண்ணணும், பாப்போம் இப்படி
1: நடக்காம இருந்ததா ஊர்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? இப்ப எந்த தொழில், என்ன வேலை, எப்படி இருந்திருக்கும், எந்த ஊர்ல இருந்திருப்பீங்க, என்ன உங்களுடைய வாழ்க்கை நிலவரம் எப்படி இருந்திருக்கும்ன்ற ஒரு கற்பனை சித்தரிப்பு தான் ஆக்சுவலி இந்த கேள்வி.
15: எங்களுக்கு வந்து கடவுளே இந்த இந்த ஏரியாவில் அப்படி பிரச்சனைகள் வந்து நீங்கள, ஆனால் இங்கே அந்த நாட்டு பிரச்சனையால் இங்கே வரவும் இல்லை. அந்த ஒரு காலத்தில் ஒரு கற்பனை, ஒரு ஒரு ஆசை ஒன்று இங்கே வரணும் உண்டு, ஆஸ்திரேலியா அல்லது கனடா வரணும் உண்டு, அப்படி வந்தது. நாங்கள் அந்த ஸ்கில் மைக்ரேஷன்ல அப்ளை பண்ணி துபாயில இருந்தோம் கொஞ்ச நாள், அங்கே இருந்து அப்ளை பண்ணி ஈஸியாக வந்துட்டோம். அங்கேயே நீ ஆசிரியராகத்தான் இருந்தேன், அப்படியே இருந்திருப்பேன் இங்கே வந்திருக்காட்டி.
1: அங்கேயே ஆசிரியர். நீங்கள் வந்து இன்னும் மூணு வேற வேற கண்ட்ரில இருந்தீங்களா? எங்கெங்கெல்லாம் நீங்கள் இருந்தீங்க? துபாயில சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் நைரோபிலையும் இருந்திருக்கு, சாரி இதில்
15: டான்ஜானியா,
1: டான்ஜானியில இருந்தீங்க, ஓமான்ல இருந்தீங்க,
15: ஓமான், ஜன்சிபார், துபாய்.
1: ஓ, ஜன்சிபார், துபாய். ஓ, ஓகே.
15: அது மூணும் துபாய்க்கு பிறகு இது அங்கதான் சும்மா அப்ளை பண்ணி வந்தோம். நாட்டு பிரச்சனைகள் தான் இந்த ஒரு இனவாத கொள்கைகள்னால எல்லாருக்கும் இது நடக்கும் தானே, திரும்ப இந்த பகைகளையும் நடக்கும் அப்படின்ற ஒரு பாதுகாப்புக்காகத்தான் அப்ளை பண்ணி வந்தோம்.
1: புரிஞ்சது. ஆனா இப்ப நீங்க பிளான் பண்ணதே கனடாவுக்காக தான், துபாயில இருந்து டைரக்டா இங்க? கனடாவுக்கு வரதுக்கு ஒரு தைரியம் வேணுமே.
15: எல்லாரும் சொன்னாங்க பஸ்ஸே வருத பஸ்ஸே சொன்னாங்க, என்னது அங்க போற நீ அப்படி இப்படின்னு. ஆனா அங்க இப்படித்தான் குறுகிய கால நல்ல வாழ்க்கை, இன்றைக்கு ஜப் முடிஞ்சா நாலு நைட்டே ஃப்ளைட்டு கொடுத்துருவாங்க போய் சேரணும் ஊருக்கு. இங்க அப்படி இல்லை, சிட்டிசன் இருக்கு, நம்மளுக்கு உரிமை இருக்கு.
1: அது கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஓகே, ஓகே, பியூட்டிஃபுல். சரி, அப்போ கண்டிப்பாக அங்கே இருந்தாலும் நீங்கள் வாத்தியாராக தான் இருந்திருப்பீங்க. கவிதை செஷன் இருக்கு சாரா, உங்ககிட்ட இருந்து கவிதையை எதிர்பார்க்கறோம். நீங்க அழகா டக்குன்னு ஸ்பாட்ல எழுதுற ஆள். இப்போ வந்து ஒன்று முள்ளிவாய்களை பற்றி எழுதலாம், இல்லை உங்களுடைய அங்கே இருந்த அந்த வாழ்க்கையை பற்றி எழுதலாம், இல்லை மறைந்த அமரர்களை பற்றி கவிதையை டெடிகேட் பண்ணலாம், வீரர்களுக்காக எழுதலாம், இல்லை எல்லாத்தையும் கடந்து வந்து
15: ஒன்றும்
1: பிரச்சனை இல்லை. கட்டாயம் இல்லை, பட் எழுத கொடுத்தா நல்லாயிருக்கும். மண்டே வந்து நிகழ்ச்சி இருக்காது, நான் வந்து அன்னைக்கு மண்டே வந்து திங்கட்கிழமை வரமாட்டேன், அதை இப்பயே சொல்லிக்கிறேன். ஆமாம், ஆமாம், ஏன்னா அன்னைக்கு. ஆ, ஓகே, நன்றி, நன்றி சார்,
15: நன்றி,
1: நன்றி. இரவு அவருக்கு உங்களுக்கு குரலில் என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சு, பரவாயில்ல. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
16: வணக்கம் ராஜ், தவம்.
1: வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க?
16: நல்லா இருக்கேன். சரி, மண்டே நீங்க வந்து இருக்கா போய் அந்த அட்ரஸ் சொல்லுங்க, நான் போயிடுவேன்.
1: மண்டே வந்து 9050905 பிராம்லி ரோடு, சிங்கோசி பார்க் அப்படின்றது தான் அந்த இடம். அதில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்து அங்கே வந்து இரங்கல் நிகழ்ச்சி போகும். ஸ்கார்ப்ரோலையும் வந்து ஒன்று கூட நடக்குது. ஸ்கார்ப்ரோலையும் வந்து அந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓனரில். எது
16: நீங்கள்?
1: நான் வந்து பிராம்டனில் தான் போகிறேன். ஆமாம், இங்கே வந்து ஆமாம் பிராம்டனில் தான், அந்த பிராம்லி ரோடில் சிங்கோசி பார்க்குங்கிறது பிராம்டனில் தான் இருக்குது. இது வந்து ஸ்கார்ப்ரோவில் நடக்கிறது, ஸ்கார்ப்ரோ டவுன் சென்டர், ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். எது? ஆமாம், நான் அங்கே தான் போகிறேன். ஆமாம், அங்கே. ஆனால் அங்கே மீட் பண்ண வேணான்னு பார்க்குறேன், ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல சூழலில் வேறு மாதிரி ஒரு பார்க்கில், நான் சம்மரில் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே கெட்டுக்கிறதால அங்கே மீட் பண்ணலாம். ஏன்னா அங்கே நம்ம பெருசாக சந்தித்து பேசுகிறது என்ன சரியாக இருக்காதுன்னு தோணுச்சு, அதுதான்.
16: ஓகே. முள்ளி தாக்காளி இடங்களை தெரிவித்து கொண்டு நான் ஒரு என்னுடைய அண்ணன் வந்து 78 ஆண்டு யூரோப்பு போயிட்டான். அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஆப்பிடப்பட புக்கினிங் இல்லையா, இப்ப எங்களை இயக்கங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்க அண்ணன் அண்ணன் இத்தாலிக்கு உடனே பிரச்சனை ஒண்ணும் தெரியாது. ஆனா 89 ஆண்டு பீஸ் பீக்கின் இந்தி நாம் இருக்கல போனாலே ஐயா அம்மா அக்கா தங்கச்சியா மூத்த நிலையில அங்கே இருந்தவங்களுக்கு
1: போனான்.
16: நாம் புரிஞ்சிருந்து அப்ப இந்தியன் பீஸ் பீக்கிங் பொதுவாக்கத்துக்காக இருந்தவங்க எங்களை விட்டு பக்கத்து நான் சின்ன 16 யூரோப் போட்டேன். அப்படின்னா பயம் என்னுடைய அக்கா நான் மோட்டர் சைக்கிள் போட்டேன்ன்றது மோட்டர் சைக்கிள்ல போவேன். நான் அப்ப இந்த செக்யூரிட்டி கார்டாக இருந்தது நான் அப்ப கனடியன் சிட்டிசன் என்னுடைய கனடியன் சிட்டிசன் அப்ப செக்யூரிட்டி கார்டாக இருந்தேன். இப்ப செக்யூரிட்டி கார்டு கார்டாக இருந்தது ஐடி கார்டு எல்லாம் கிளம்புறீங்க. அப்ப நான் இருக்கிற மோட்டர் சைக்கிள் மறைப்பாங்க பஞ்சாப் காரன் தலை பாலம் கண்டு கொண்டு இந்தி நான் எக்கச்சக்கம் இருந்தோம். நடந்துதான் கை நடங்கும் மோட்டர் சைக்கிளோட அக்கா பின்னிக்கிட்டு பாருங்க அக்கா நீ அது அங்க இருந்தே துணிதான் ஊதாண்டு மதச்சினம். நான் என்னுடைய ஐடியில கார்டு என்னுடைய செக்யூரிட்டி கார்டு என்னுடைய கார்டு எல்லாம் நாலஞ்சு குமாண்டாவது கனடால இருந்தால மதிக்காதீங்க ஒரு மாதத்துல இந்தியா போடணும். நான் 6
1: ஃபேமிலியும்
16: கூப்பிட்டு எல்லாரும் இந்தியாண்டுக்கலாம்.
1: எல்லாரும் இங்கே செட்டில் பண்ணிட்டீங்க, சூப்பர். ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணி இவ்வளோ விஷயத்தையும் பர்சனலான விஷயத்தை எல்லாத்தையுமே எங்களோட ஷேர் பண்ணதுக்காகத்தவும் இணைப்பில் இருக்கும். அடுத்த நேரம் சந்திப்போம். நேரம் முடிஞ்சிச்சு, அதனால் லாஸ்ட் 2 நேர்களை மட்டும் எடுத்துக்கிறேன். மற்ற நேர்களும் இருக்கீங்க, இப்போதைக்கு விடுபெற்று கொள்ளலாம். மீண்டும் 12 மணிக்கு கவிதையோட நீங்கள் வந்து மறுபடியும் அழைக்கலாம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். ஹலோ மதவன், வணக்கம். நல்லா இருக்கேன் மதவன், நீங்க எப்படி இருக்கீங்க? பயங்கர காத்து தான் வருது.
17: கொஞ்சம் இது கனதியான மாதம், ஆனா நானும் ரொம்ப கனதியா தான் இருக்கிறேன். முள்ளிவாக்கல் பிரச்சனையா ஒரு பக்கம் அந்த மேம் பாட்டையும் சொல்லி ஒவ்வொரு புக்கிலுமே சொல்கிறது வாழ்வன் போராட்டம் தானு சொல்லி இந்த கனடா நாடு 2 எளிய தலைமுறையில இந்த கிழமை இழந்திருக்கிறாரு. கடினமா இருக்கு இந்த புள்ளியலோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைவு. அதுவும் வெரி டேலண்டட் ஆன 2 புள்ளியில நாங்கள்
1: இழந்துட்டேன்.
17: அது கவலையா இருக்கிறது. அந்த நண்டா அது வந்து அவங்களே அவங்க உயிரை எடுத்துட்டாங்க. ஒரு பிள்ளை வந்து அதுக்குதான் போயிட்டு வந்திருந்தேன், வெனிஸ்ல போயிட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு இன்னும் அதுல இருக்கும் பொழுது இன்னும் நடக்க போறதுன்னு மனதுல ஒரு இதா இருந்தது. ஆனா நேற்று இந்த மகன் வந்து ட்ராக் அண்ட் ஃபீல் செய்கிறாரு. ஸ்கூலுக்கு போயிக்க இந்த ரயில்வே ட்ராக்ல எல்லாம் பிளவர் எல்லாம் வச்சிருந்துருந்தாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு தான் பார்த்தேன், அதே மாதிரி விக்ரத்துக்கு வச்சிருக்காங்களா எனக்கு என்ன நடந்தேன்னு தெரியல. அவரும் தந்த உயிரை மாச்சிட்டாரு. அப்ப நாங்க இப்படி கணக்க என்ன இதான் இது வாழலுக்கு நாங்க கொண்டாடு வரேன்னு சொன்னா இந்த பேரண்ட்ஸ் வந்து வேலை ஒரு இன்னொரு ஆக்களோட பூட்டி போட்டி தாண்டல் முன்னுக்கு வரணும்னு சொல்லி புள்ளியில பாக்குறது சரியான குறைவு. இந்த நான் வந்து குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் வந்து சொல்லுவாங்க. குவான்டிட்டி டைம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குவாலிட்டி டைம் தான் பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்றது சரியான இம்பார்ட்டன்ட். இன்னொரு 1 தாங்க என்னோட ஃப்ரெண்டோட கடைக்கு சொன்னா இந்த புள்ளியில எனக்கு பாக்குறதுக்கே நேரம் இல்லை. நான் எலும்பு அவன் படுக்க போய்க்கே நான் அவனை பார்க்கவேல உரிய எலும்பைக்கேயும் அவனை பார்க்கவேன்னு சொல்லி அப்படி சில பேரண்ட்ஸ் தியா இன்னும் இந்த அந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் துளைச்சிட்டு பணத்துக்கு ஆகும் தாங்க இன்னொரு ஃபேமிலியோட இன்னொரு பையன் பார்த்து அவன் அந்த காரில் போறானே நானும் அந்த காருக்கு ஓடணும் என்று எக்ஸாம்பிளுக்கு தான்
1: ரைட்,
17: புஷ் பண்றாங்களா வாழ்க்கைய ரெண்டு அம்மா அப்பா சேர்ந்து ஓடுறாங்க. பட் பிள்ளைங்க
1: யாருக்காக ஓடுறாங்கன்னே தெரியாத ஓடுறாங்க.
17: வயத்துல சுமந்து ஒரு 22 வயசு மட்டும் பிள்ளைகளை
1: கொண்டாடுறீங்களே,
17: அவங்களை ஒரு நாள்ல அதை முடிச்சுட்டு போய் இவ்வளவு பலி அது குடுக்க
1: அவங்க படிச்சவளை எல்லாம் முன்னுக்கு வரணும்னு சொல்லி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியல அந்த கிளாஸ்ல கொண்டு போவோம் இந்த கிளாஸ்ல கொண்டு போவோம் அதை கொண்டு இதை கொண்டு போட்டு லைஃப் இறக்கி எல்லாம் பட் அந்த அவங்க அந்த பருவம் அந்த ஹை ஸ்கூல்ல இருந்து அந்த யூனிவர்சிட்டி
17: முடிக்க மட்டும்தான் அவங்களோட கணக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியல, எத்தனை பேர் அறியும் தெரியாத கணக்கு கட் பேக் இருக்கு யூனிவர்சிட்டியில எல்லாம் இப்ப ஃபண்டிங் கூட வந்து சொல்லி ஃபண்டிங் வரலன்னு சொல்லியா? ஆ, வரலன்னு சொல்லி கணக்கு கட் பேக் இருக்கு. அப்ப நம்ம டாக்டர் கேக்க சொன்னார் இந்த ஃபண்டிங் கட் பேக்ஸால அந்த கவுன்சிலிங் எல்லாம் என்ன போகுது.
1: ஒரு இடத்துக்கும் போயிடாது ஆனா உங்களோட டைம் ஸ்பெண்ட் உங்களோட ஏழு மாலாவை நான் ட்ரை பண்ணி விதிவிலக்கு நான் ஒரு ஆளா இல்ல இந்த சுழற்சியில. பட் அது சரியான இம்பார்ட்டன்ட் தான் நான் கூறேன்.
17: எங்களுக்கு நன்றி சொல்ல நான் இப்ப நான் குவெஸ்டன் பண்ணிக்கொண்டிருந்தேன் இந்த மைண்ட்ல, ஏன் இப்படி கடவுள் இப்படி செய்தாருன்னு சொல்லி நீங்க குவெஸ்டன் பண்ணீங்க. மாதவன் கதையை சொன்னீங்களே அந்த ஸ்டோரி,
1: ஆமா ஆமா,
17: அதுக்கு உங்களுக்கு 100 நன்றி சொல்லுவோம். அது எனக்கு சரியா ட்ரிகர் பண்ணு இந்த மைண்ட்ல அவ்வளவுக்கு ட்ரிகர் பண்ணு என்னன்னா ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி இல்லையா. இந்த ரெண்டு சைட்லயும் ஆர்கியூ பண்ணலாம். பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் வெரி ஹார்ட். என்னடா நான் சின்ன வயசுல இங்க வந்துட்டேன், இந்த ஹை ஸ்கூல் இங்கதான் நான் முடிச்சேன். அந்த டைம்ல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு ட்ரிகர் பண்ற இப்ப வந்து கூட நடக்குது, இதா இருக்குது,
1: சரியா இருக்கு.
17: கல பேரத்துக்கு வேலைனா போகுது, இது இல்லாம போகுது, எல்லாம் போகுது. அப்ப அதெல்லாம் கூட டிப்ரெஷன் கூட ஆட் பண்ணிக்கொண்டு போகுது இல்லையா.
1: என்ன இவ்வளோ ஹெவியா இறக்கிட்டு போயிட்டாரு மாதவன். எவ்வளோ ஜாலியா பேசுறாளு, எப்ப வந்தாலும் ஒன்லி நக்கல், கரெக்ட் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டார், ஜாலியாக ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டு சிரிச்சியாக சந்தோஷமாக இருக்கிற மனுஷன். அவருக்குள்ளார எவ்வளோ வழிகள், எல்லா நேர்களிலுமே வந்து இன்றைக்கி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வேறு ஒரு முகத்தை பார்க்க முடியுது. பர்சனலான விஷயங்களை வந்து இந்த மாதிரி விஷயத்த எப்பயுமே ஜாலியான விஷயத்தை எல்லோரும் ஷேர் பண்ணிடுவாங்க, உள்ள கஷ்டங்கள் சோகங்கள் அதை வந்து உள்ளே அடக்கி வச்சுப்பாங்க. அதையும் இன்றைக்கி ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி வழிவகுத்திருக்கு அப்படின்றப்ப பெருமையாகவும் இருக்குது. அதே சமயம் தயவுசெய்து உங்கள் உள்ளே இருக்கிற நிஜமாகவே இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. ஒரு நல்ல நண்பன் நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை உடனே யோசிக்காமல் அவன் ஜட்ஜ் பண்ணுவானா இல்லை குறை சொல்லுவானா, இதை பற்றி வெளியில் போய் சிரித்து நாளைக்கு பின்னாடி சிரித்து பேசி கிண்டல் பண்ணுவானா, இல்லை உண்மையிலே வழியை புரிஞ்சுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி கூட இருப்பானா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் டக்குன்னு உடனே நம்ம வழியை கஷ்டத்தை சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உலகமாக மாறிடுச்சு. கண்டிப்பாக அப்படி ஒருத்தர் இருந்தால் அது வரம் தான். இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். அடா, அவர் மறுபடியும் பிஸி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். வாய்ப்பு அடுத்தவருக்கு. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
18: வணக்கம் ராஜ்.
1: வணக்கம் ஏமி. என்ன இப்படி இந்த குரல்ல சோகமா பேச வச்சிராதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? யாரு எனக்கு நீங்க பேசுற ரொம்ப டிஸ்டர்ப்டா கேக்குது ஏமி, கரெக்டா கேக்கல. முதல் பேசின மாதவன்
18: யாரு? அவங்க பறி கொடுத்து அவங்க
1: ஒருத்தர் வந்து இறந்துட்டதாகவும் அவர் வந்து ஒரு தன்னையே ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம சூசைடல் டெத்தை பத்தி
18: சொன்னாரு.
1: நடந்தது. ஆமா யா, என்ன பண்ணுறது? அதான் எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு சோகம் எல்லாருக்கும் இருக்கும். அதான் இன்னைக்கு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவமே நடக்காமல் இருந்திருந்தா அதனால் உங்களுக்கு அதனால் நீங்கள் இழந்த ஆட்கள் யாராவது இருக்காங்களா? இல்லை இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அங்கே எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி.
18: உங்களுக்கு
1: இப்ப இன்னைக்கு வந்து நினைவு கூறுற வகையில உங்களுடைய பிரேயர்ஸ் இருந்தா போதும். தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அலறத்துக்கு ஆள் இல்ல அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்களா?
18: கட்டாயம் எனக்கு ஒரு அப்படி அப்படியா நாட்டுல போட்டு செய்யணும்.
1: ஆனா இந்த சான்ஸ் இங்க இல்லதானே.
18: செங்கசி
1: பார்க்ல மக்கள் பேசுவாங்க, அது எல்லாத்தையும் வந்து கேட்டு அந்த கூட்டத்தில் பங்கு பெறதுக்கு அது ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சி. அதுக்கு நீங்க அது வந்து மாணவர்கள் நடத்துற ஒரு நிகழ்ச்சி. அங்கேயும் அந்த நிகழ்ச்சி கரெக்டாக 11:00 ஒரு மணி வரைக்கும் நடக்குது. அதே மாதிரி ஸ்டார் ப்ரோக்ராம் நடக்குது 6 மணிக்கு. ஆ ஓகே சூப்பர். அப்போ வந்துருங்க கண்டிப்பாக. சரியா? ஆ சரி நிச்சயமா. சரி, ஆ நன்றி ஏமி. நன்றி
18: நன்றி.
1: ரொம்ப நேரம் யூஸ்வலாக 11:00 க்ளோஸ் ஆகும், 11:05 க்ளோஸ் ஆகும், 11:10 க்ளோஸ் பண்ணுவேன். இன்றைக்கி 11:30 ஆக போகுது. அவ்வளோ நேர்கள் உங்களுடைய பர்சனலான விஷயங்களை வந்து இப்போ ஷேர் பண்ணதுக்கு நன்றி. முக்கியமாக நான் வந்து மாதவன் கிட்டேருந்து இது எதையே எதிரே பார்க்கல. இவ்வளோ ஜாலியான மனிதருக்குள்ளார வந்து இவ்வளோ வழிகள் கஷ்டங்கள் இருக்குங்கிறது வந்து இன்றைக்கி வெளிப்படுத்தினது வந்து இப்போது என்ன சொல்கிறனே தெரியல. இப்போ இதை வந்து டக்குன்னு இவர்கிட்ட சொல்லலாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கூட நீங்க இதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இது நம்ம நிகழ்ச்சி, நம்ம நேயர்கள் ராஜ்கிட்ட சொல்றதுக்கு தயங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மாதவன். இந்த தருணத்தில் நம்மளுடைய நன்மைக்காகவும் இப்போ நம்ம ஒரு இடத்துல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், அதற்காக உயிர் தியாகம் செய்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியும் நினைவு கூறலையும் வந்து சொல்லிக்கலாம். திங்கக்கிழமை தான் வந்து ஃபுல் மார்னிங் நடக்குது. திங்கக்கிழமை நான் வந்து வரமாட்டேன். இன்றைக்கி கதையும் கிடையாது. கதைக்கு பதிலாக நிறைய கதை ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து நானே ஒரு கவிதை செஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த முள்ளிவாய்க்கால் இறங்களுக்காக உங்களுடைய கவிதைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கொண்டு வாங்க.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-6-6-7-7-2-0-0, 9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0

0: செய்திகளைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
1: பொதுமக்களின் நாளாந்த பயணத்தை மீதப்படுத்தும் நோக்கில் லங்கா மோட்டார்ஸ் டிரான்சிட் நிறுவனம் தனது போக்குவரத்து வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்களை அறிமுகப்படுத்தி சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக பிரதான வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மாகும்புர கொழும்பு வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பனிப்பிட்டிய, தலவத்துக்குட, பாலம் துண சந்தை, கசல் மருத்துவமனை ஆகிய இடங்களில் நின்று செல்லும் என்றும், அதேபோன்று மாகும்புர கடவத்த வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பனிப்பிட்டிய, மகரகம, நாவின்ன, கிருளப்பன, நகரம்பிட்டிய வைத்தியசாலை, தெமட்டகுட ஆகிய இடங்களில் நின்று செல்லும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இரண்டு வேறுபட்ட இடங்களில் காவல்துறையினர் சுற்றிவளைப்பில் ஈடுபட்ட பொழுது இலங்கையில் முறையான விசா இன்றி தங்கியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 17 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணந்துர வேளாண மத்திய ஊழல் தடுப்பு பிரிவரால் களுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வாஸ்கடுவ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சுற்றிவளைப்பு இடம்பெற்றது. இதன்போது 14 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 56 வயதுக்குட்பட்ட 12 சீன பிரஜைகள் மற்றும் 2 மலேசிய பிரஜைகள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று வியாழக்கிழமை திருகோணமலை காவல் பிரிவுக்குட்பட்ட முருகாபுரி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் திருகோணமலை காவல்துறையினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த 49 மற்றும் 50 வயதுடைய 3 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக மேலதிக விசாரணைகளில் களுத்துறை வடக்கு காவல்துறையினரும் திருகோணமலை காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய கடற்படையின் பிரிட்ஜஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டியெழுப்பும் முயற்சியின் ஒரு பகுதியாக 16 நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச மாலுமிகளுடன் IOS சாகர் என பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்திய கடற்படை கப்பல் சுனைனா கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கின்றது. IOS சாகர் கப்பலானது இந்திய கடற்படை பயிற்சி நிறுவனங்களில் வழங்கப்பட்ட கூட்டுத் துறைமுக பயிற்சிகளை தொடர்ந்து கடந்த மாதம் 2 திகதி மும்பையிலிருந்து தனது கடல்சார் பயணத்தை ஆரம்பித்திருந்தது. பங்களாதேஷ், இந்தோனேஷிய, கென்ய, மலேசிய, மாலத்தீவு, மொரிஷியஸ், மொசாம்பிக், மியான்மர், சிங்கப்பூர், ஷீஷெல்ஸ், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, தன்சானியா, தாய்லாந்து, டீமோர், லேஸ்டே மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் மாலுமிகள் அடங்கிய சர்வதேச குழுவினர் இந்த கப்பலில் சென்றிருக்கின்றனர். கடற்படை வீரர்களுக்கு கடலில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. கொழும்புக்கு சென்றிருக்கின்ற பொழுது கப்பலின் கட்டளை அதிகாரி, இலங்கை கடற்படையின் மூத்த அதிகாரிகளான மேற்கு கடற்படை கட்டளை தளபதி மற்றும் கடற்படை படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி ஆகியோரை சந்திக்கின்றனர். மேலும் சர்வதேச மாலுமிகள் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து தொழில்முறை ஆலோசனைகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட இருப்பதோடு இலங்கையின் முக்கிய இடங்களுக்கும் விஜயம் செய்யவிருக்கின்றனர். இந்த முயற்சியானது ஒன் ஓஷன் ஒன் மிஷன் என்ற இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பார்வையை உறுதிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட மல்வானையில் உள்ள வீட்டை பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்த போராட்டம் இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த மாணவர்கள் நேற்று இரவு முழுவதிலும் அங்கேயே தங்கியிருந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். அந்த வீட்டையும் அது அமைந்திருக்கின்ற நிலத்தையும் பொது பயன்பாட்டுக்காக ஒப்படைக்க கூறி இந்த போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றனர். அமைச்சரவை மாற்றம் குறித்த குழப்பத்திற்கு மத்தியில் மே 21 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையின் விரிவாக்கம் மற்றும் மாற்றியமைப்பு குறித்த யூகங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவையின் கூட்டம் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் அனைத்து மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள், தனிப்பொறுப்பு வகிக்கும் இணையமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தில் அரசு திட்டப்பணிகள் செயலாக்கம், மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், அமைச்சரவை மாற்றம் ஆகியவை குறித்து கலந்துரையாடப்படும். அண்மையில் இடம்பெற்ற சட்டசபை தேர்தல்களில் மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதா அரசு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அசாம், புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. தமிழகத்தின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா தோல்வியை சந்தித்துள்ளது. கேரளாவில் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றி அதற்கு கிடைக்கவில்லை. இந்த முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவரான அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவைக்கு தெரிவு செய்யப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில தலைவர் பதவியில் அவர் இல்லாவிட்டாலும் சட்டசபை தேர்தலில் மாநிலம் முழுவதிலும் தீவிர பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அதை பாராட்டும் வகையில் அவர் மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆட்சியில் பெண்களுக்கு மாதாந்தோறும் 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமைத் தொகை வைப்பு செய்யப்பட்டு வந்தது. தற்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த தொகை மகளிருக்கு வழங்கப்படுமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சட்டசபையில் தெரிவித்த முதலமைச்சர் விஜய் கடந்த அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருந்தார். இதை விரைவில் விடுவிக்க வேண்டும் என்றும் நேற்று அவர் உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் இந்த திட்டத்தை மறுசீரமைக்க அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் இன்று மகளிர் உரிமைத் தொகை அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது.

0: 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: சமர்ல மழை வந்தா சூப்பரா இருக்கும்.
2: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
3: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தா சூப்பரா இருக்கும்.
2: வணக்கம் டொரண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
0: Soul and Fire. ஸ்டார் சிங்கர்ஸ் சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் July 4 விட்பி இவெண்ட் சென்டரில். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். சோல் அண்ட் ஃபயர்.
4: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாது. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கமன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
2: பொதுமக்களின் நாளாந்த பயணத்தை மீதப்படுத்தும் நோக்கில் லங்கா மோட்டார்ஸ் டிரான்சிட் நிறுவனம் தனது போக்குவரத்து வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்களை அறிமுகப்படுத்தி சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக பிரதான வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மாகும்புர கொழும்பு வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பனிப்பிட்டிய, தலவத்துக்குட, பாலம் துண சந்தை, கசல் மருத்துவமனை ஆகிய இடங்களில் நின்று செல்லும் என்றும், அதேபோன்று மாகும்புர கடவத்த வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பனிப்பிட்டிய, மகரகம, நாவின்ன, கிருளப்பன, நகரம்பிட்டிய வைத்தியசாலை, தெமட்டகுட ஆகிய இடங்களில் நின்று செல்லும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இரண்டு வேறுபட்ட இடங்களில் காவல்துறையினர் சுற்றிவளைப்பில் ஈடுபட்ட பொழுது இலங்கையில் முறையான விசாவின்றி தங்கியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 17 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணந்துற வேளாண் மத்திய ஊழல் தடுப்பு பிரிவரால் களுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வாஸ்கடுவ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சுற்றி வளைப்பு இடம்பெற்றது. இதன்போது 14 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 56 வயதுக்குட்பட்ட 12 சீன பிரஜைகள் மற்றும் 2 மலேசிய பிரஜைகள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று வியாழக்கிழமை திருகோணமலை காவல் பிரிவுக்குட்பட்ட முருகாபுரி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் திருகோணமலை காவல்துறையினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த 49 மற்றும் 50 வயதுடைய 3 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக மேலதிக விசாரணைகளில் களுத்துறை வடக்கு காவல்துறையினரும் திருகோணமலை காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய கடற்படையின் பிரிட்ஜஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டியெழுப்பும் முயற்சியின் ஒரு பகுதியாக 16 நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச மாலுமிகளுடன் IOS சாகர் என பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்திய கடற்படை கப்பல் சுனைனா கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கின்றது. IOS சாகர் கப்பலானது இந்திய கடற்படை பயிற்சி நிறுவனங்களில் வழங்கப்பட்ட கூட்டு துறைமுக பயிற்சிகளை தொடர்ந்து கடந்த மாதம் 2 திகதி மும்பையிலிருந்து தனது கடல்சார் பயணத்தை ஆரம்பித்திருந்தது. பங்களாதேஷ், இந்தோனேஷிய, கென்ய, மலேசிய, மாலத்தீவு, மொரீஷியஸ், மொசாம்பிக், மியான்மர், சிங்கப்பூர், ஷீஷெல்ஸ், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, தன்சானியா, தாய்லாந்து, டீமோர், லேஸ்டே மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் மாலுமிகள் அடங்கிய சர்வதேச குழுவினர் இந்த கப்பலில் சென்றிருக்கின்றனர். கடற்படை வீரர்களுக்கு கடலில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. கொழும்புக்கு சென்றிருக்கின்ற பொழுது கப்பலின் கட்டளை அதிகாரி, இலங்கை கடற்படையின் மூத்த அதிகாரிகளான மேற்கு கடற்படை கட்டளை தளபதி மற்றும் கடற்படை படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி ஆகியோரை சந்திக்கின்றனர். மேலும் சர்வதேச மாலுமிகள் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து தொழில்முறை ஆலோசனைகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட இருப்பதோடு இலங்கையின் முக்கிய இடங்களுக்கும் விஜயம் செய்யவிருக்கின்றனர். இந்த முயற்சியானது ஒன் ஓஷன் ஒன் மிஷன் என்ற இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பார்வையை உறுதிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட மல்வானையில் உள்ள வீட்டை பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்த போராட்டம் இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த மாணவர்கள் நேற்று இரவு முழுவதிலும் அங்கேயே தங்கியிருந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். அந்த வீட்டையும் அது அமைந்திருக்கின்ற நிலத்தையும் பொது பயன்பாட்டுக்காக ஒப்படைக்க கூறி இந்த போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றனர். அமைச்சரவை மாற்றம் குறித்த குழப்பத்திற்கு மத்தியில் மே 21 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையின் விரிவாக்கம் மற்றும் மாற்றியமைப்பு குறித்த யூகங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவையின் கூட்டம் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் அனைத்து மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள், தனிப்பொறுப்பு வகிக்கும் இணையமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தில் அரசு திட்டப்பணிகள் செயலாக்கம், மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், அமைச்சரவை மாற்றம் ஆகியவை குறித்து கலந்துரையாடப்படும். அண்மையில் இடம்பெற்ற சட்டசபை தேர்தல்களில் மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதா அரசு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அசாம், புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. தமிழகத்தின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா தோல்வியை சந்தித்துள்ளது. கேரளாவில் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றி அதற்கு கிடைக்கவில்லை. இந்த முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவரான அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவைக்கு தெரிவு செய்யப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில தலைவர் பதவியில் அவர் இல்லாவிட்டாலும் சட்டசபை தேர்தலில் மாநிலம் முழுவதிலும் தீவிர பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அதை பாராட்டும் வகையில் அவர் மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆட்சியில் பெண்களுக்கு மாதாந்தோறும் 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமைத் தொகை வைப்பு செய்யப்பட்டு வந்தது. தற்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த தொகை மகளிருக்கு வழங்கப்படுமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சட்டசபையில் தெரிவித்த முதலமைச்சர் விஜய் கடந்த அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருந்தார். இதை விரைவில் விடுவிக்க வேண்டும் என்றும் நேற்று அவர் உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் இந்த திட்டத்தை மறுசீரமைக்க அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் இன்று மகளிர் உரிமைத் தொகை அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. முள்ளி வாய்க்கால் சம்பவத்தில் நம்மளுடைய கூட இருந்த உறவுகள், நம்ம இழந்த உறவுகள், இல்லை இந்த சம்பவம் வந்து நிறைய கசப்பான ஒரு நினைவுகளை வந்து உங்கள் மைண்டில் கொண்டு வரும். அந்த கசப்புகள் எல்லாத்தையுமே வந்து கசப்பாகவே பார்க்காம அதை ஒரு வாழ்க்கையில் அது ஒரு அங்கம், அதை வந்து நம்ம இப்போ அங்கே அப்போ நமக்காக இருந்து உயிர் நீத்த அவங்கள நினச்சி பார்த்து ஒரு நன்றி சொல்கிற தருணமாக வந்து பார்த்து கவிதைகள் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. நிறைய வழிகள், குமுறல்கள் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் திட்டி தான் வந்து வெளிப்படுத்தணும், இல்லை அவங்கள வந்து சோகமாக தான் வெளிப்படுத்தணும் இல்லை, கவிதைகள் மூலியமாக வெளிப்படுத்தலாம். தமிழ் மொழியில் நம்மெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கவிதையை ரசிக்கிற தன்மை நம்மக்கிட்டே இருக்குது, அதை எழுதுகிற தன்மை நிறைய நம்ம நேயர்கள்கிட்டே இருக்குது. ஸோ அழகழகான கவிதைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அந்த வகையில் முதல் கவிதையை சொல்கிறதுக்காக புருஷோத்தமன் வந்து லைனில் வெயிட் பண்ணுறாரு, அவரை கனெக்ட் பண்ணுவோம். வணக்கம் புருஷோத்தமன்.
3: இனிய வணக்கம் ராஜ், நான் புருஷோதம் கேட்கிறேன். நன்றி. முதலாவது நான் முதல் சொன்ன கவிதை நீங்க கேட்டீங்க, அதுலயும் ஒரு பழி உணர்வு என்னட்ட இல்ல, எப்பவும் எல்லாரையும் மறந்து மன்னிக்கணும் இந்த கவிதை இருந்தது.
2: ஆமா ஆமா,
3: அது அதே போல நான் இப்பவும் கொண்டு வந்தேன். ஒரு நாளும் பழிக்கு பழி இருக்கிறது இல்ல இது. மற்ற நீங்க இந்த நேரம் எவ்வளவு நகைச்சியா இருக்கிற நீங்க இந்த நேரம் அந்த உணர்வு பூர்வமா கொண்டாடுறீங்க, அதற்கும் இந்த நன்றி, அதற்கும் நன்றி. கவிதையை சொல்றேன்,
2: சொல்லுங்க. நன்றி.
3: கரைந்து போனது மேகங்கள் மட்டுமல்ல, கரையற துடிக்கும் ஒரு தேசத்தின் நம்பிக்கைகளும் தான். ஊழிக்கால பெரு நெருப்பாய் உயிரை குடித்த அந்த நிலம் இன்று உப்பு காற்றோடு குருதி வாசனையோடு சுமந்து நிற்கிறது. வெற்று பாத்திர சத்தத்தை விட பசியால் ஒடுங்கி போன குழந்தைகளின் அமைதி அதிர வைத்தது அந்த மணல் திட்டை. முகவரி தொலைந்த அந்த முற்றத்தில் பெயர்களற்ற மேடுகள் தான் இன்று உறவுகளின் கடைசி சாட்சியங்கள். கடல் அலைகள் கரையை தொடும் போதெல்லாம் ஏதோ ஒரு தாயின் புலம்பல் குரல் அலைகளின் ஓசையில் கலந்து கரைந்து போகிறது. அன்று நந்திக்கடல் பார்த்தது மனித நேயம் மன்னித்து போன உச்சத்தை. உடைந்த கரங்களும் சிதறிய காலணிகளும் இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எங்கேயோ பாதியில் நின்ற வாழ்வின் கதைகள் கடந்த கால கருப்பு பக்கங்களாக இருக்கலாம், ஆனால் எஞ்சியிருக்கும் ஒவ்வொரு துடிப்பும் வெளியில் உள்ள ஒரு வரலாற்று தொடக்கம். சாம்பல் இருந்து முளைக்கும் விதியாய் அறிவு மரமும் கொண்டு நாம் நிமிந்து நிற்போம். எத்தனை இழப்புகள் நீந்தாலும் அத்தனையும் ஒரு நாள் உண்மை நீதி கிடைக்கும். தமது சொந்த பெயரை மறைத்து பொய்யான முகத்துடன் வன்முறை பேசும் வீண் வழிகளை நீங்கள் முற்றாக துறந்து விடுங்கள். எஞ்சியிருக்கு நாம் ஒருவருக்கொருவர் ஊக்கம் கொடுத்து உண்மையான அன்போடும் நேசத்தோடும் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவோம். இன்று ஒரு உறுதிமொழி எடுப்போம், இனமத பேதங்கள் கடந்து யாவரும் ஒன்றே என்று என்னும் மனிதாபத்தை பாதையில் ஒருவருக்கொருவர் துணையாக கைகோப்போம். ஏனெனில் அனைவருக்கும் ஓடுவது ஒரே சிவப்பு உதிரந்தான். எவருக்கு காயமானாலும் வலிக்கும் என்று எவருக்கு காயமானாலும் வலி என்பது ஒன்றுதான். இந்த மண்ணில் வாழும் காலம் வரை பிறருக்கு நன்மை செய்யும் நட்பண்போடும் ஒற்றுமையே பலமென வாழ்வோம். எம் இனத்திற்கு நீந்த இந்த ஆறா துயரம் இனி இந்த உலகத்தில் எந்த ஒரு இனத்துக்கும் எக்காலத்திலும் நிகழக்கூடாது. எம் இனத்திற்கு நேர்ந்த இந்த ஆறா துயரம் இனி இந்த உலகில் எந்த ஒரு இனத்துக்கும் எக்காலத்திலும் நிகழக்கூடாது. அன்பு மரமும் இனி இந்த உலகை ஆளட்டும். மடிந்து போன ஆத்மாக்கள் இறைவன் மடியில் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்து நல்லதொரு விடியலை நோக்கி பயணிப்போம். எப்பவும் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும்.
2: அருமை அருமை புருஷோத்தமன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து என்ன அழிச்சாங்களே அவனும் அழியுண்டா அப்படின்னு சொல்லி நினைக்காம இனி இந்த நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்ச அந்த எண்ணமே கடவுளுக்கு நிற்கிறானது. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது.
3: என்ன நாங்கள் வந்து ஒரு மனித நேயமிக்க நாட்டிலேயும் வாழ்றோம், என்னென்று சொன்னால் சில பேர் புரியாமல் யுத்தம் செய்கிறார்கள். என்னால் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை, நாங்கள் போவேக்கு ஒன்றுமே கொண்டு, அதைத்தான் நான் வளைஞ்சு வளைஞ்சாக்குற அன்பை கொடுக்கறது காரணம் என்று சொன்னால், என்னால் எதையுமே கொண்டு போறோம், நாங்கள் செய்கிற நன்மையும் ஆறுதலும் புண்ணியம் தான் தான் கொண்டு போக போறோம். இருக்கும் வரையும் எல்லாருக்கும் சொல்றேன், இந்த சிலாக்கள் வந்து சும்மா அங்கே அதில் ஒன்றுலையுமே ஒரு பங்கு இல்லாமல் சும்மா பொய்யா பேசி கொண்டிருப்பார்கள். உண்மையாக ஒரு தரம் வன்முறை பேசக்கூடாது, நல்லதை கதைப்போம், நல்லதை செய்வோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லதையே செய்வோம். நன்றி
2: நன்றி நன்றி. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், சென்சிபிளாகவும் பேசிட்டு போனார் அருமை புருஷோத்தமன். புருஷோத்தமனுக்குள்ளார இருக்கிற வழிகளை இன்றைக்கி நீங்களும் உணர்ந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். தனிமையில் வாழ்கிறேனே அப்படின்னு சொல்லி நான் ஒரு காலம் ஃபீல் பண்ணல, ஏன்னா எவ்வளவோ கடந்து வந்துட்டேன். அவர் அந்த கவிதையில் சொன்ன சில வரிகள் முன்னாடி சொன்னதுலேயும் வந்து இந்த கால் வைத்து கஞ்சிக்காக வரிசையில் நின்னது, அவ்வளோ வெயிலில் வந்து தண்ணீரே இல்லாத இடத்துல வந்து கண்ணீர் தான் வந்து ஈரமாக பார்க்க முடிஞ்சதுன்ற விஷயங்கள், இன்னைக்கு சொன்ன இந்த விஷயங்கள், ஜாதி மதம் இனமாக பிரியாமல் நம்ம வந்து எஞ்சியிருக்கிற ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருப்போன்ற விஷயங்கள், சாதாரணமாக இதை வந்து ஒருத்தர் எழுதிட முடியாது. இதில் நான் வந்து கவிதையாக மட்டுமே ரசிக்க முடியுது, தாரணி வந்து சொன்ன மாதிரி என்னால் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக தான் இருக்க முடியும், உண்மையாகவே வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த வழி தெரியும் அப்படின்னுவாங்க. சின்ன ஒரு உதாரணம் என்னென்னா, இப்போ இது அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணலாம், அது எவ்வளோ பெரிய விஷயம், இது சின்ன விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஊருக்கு வந்த புதுசில் வந்து போலன் அலர்ஜியாக, என்னடா புதுசு புதுசாக சொல்கிறீங்க, போலன்லலாம் எப்படா அலர்ஜி வரும், காமெடி பண்ணுறாங்க, ஃபன்னி பீப்புள், இவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி சிரித்தது. நானே சிரிச்சிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னென்னா ஒன்றுமே இல்லை, எதிர்ப்பு சக்தியே இல்லை, வேஸ்ட் ஃபெலோஸ், என்னத்தை தான் உடம்பை பார்த்துக்கிறானுங்க தெரில, வீக் பாடி அப்படின்லாம் வந்து நான் வந்து கிண்டல் பண்ணி சிரித்தது உண்டு. இன்றைக்கி வந்து எனக்கு வர்றப்ப தான் தெரியுது, நான் வந்து கர்மாயச பூமராங் அப்படின்ற மாதிரி நான் வந்து என் மனைவிக்கு போலன் அலர்ஜி அப்படின்னு ஒன்று இன்னமும் ஓவரா சீனை போடுறேன். ஏசிலே தான் இருப்பீங்க, அப்படியே சுத்தமான காற்று தான் சுவாசிப்பீங்க அப்படின்லாம் வந்து சீனை போட்டிங்க, போலன் அலர்ஜி வர்ற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிலாம் நான் கிண்டல் பண்ணதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போ எனக்கு வர்றப்ப தான் தெரியுது அதோடய வழி, அதோடய சிரமம். இப்போ என்ன நினச்சி நானே சிரிச்சுக்கிறேன், சே ஒரு காலத்தில் சிரிச்சலடா, இப்போ எனக்கு வச்சான் பாரு ஆப்பு கடவுள் அப்படின்னு சொல்லி. ஸோ என்றைக்குமே கர்மா இஸ் அ பூமராங், அதை நான் 100% நம்புகிறேன். நல்லதை மட்டுமே பண்ணால் நமக்கு நல்லது வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலே, என்ன அது வருதோ திருப்பி நல்லது வருதோ இல்லையோ, பண்ணுறதை பண்ணுறோம் நல்லதாக பண்ணி விட்டுட்டு போவோமே அப்படின்றதான். என்ன இப்போ என்ன பெருசாக கெடுதல் பண்ணி என்ன சாதிச்சிட போகிறோன்றதும் தெரியல எனக்கு. அதனாலேயே வந்து இன்னொருத்தனை அழிவு பார்த்து, இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தி பார்த்து, இன்னொருத்தரோட அழுகையில் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு எண்ணம், எப்படி அது வந்து வரும், அது இந்த அடுத்த தலைமுறைக்கு அது வரவே கூடாதுன்னு சொல்லி வலியுறுத்தி, எப்படி டீசெண்டாக ஒருத்தரை நோகடிக்காமல் எப்படி நடந்துக்கணுன்றதை மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன். அதுவே பெரிய விஷயமா இருக்கும். இப்பொழுது அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், இது ரவிவாதா.
2: சுவாமி வணக்கம், சொல்லுங்க, உங்க கவிதைக்காகவும் வெயிட்டிங்.
3: நன்றி நன்றி. ஆனால் நீங்க சொன்னது சரி, இப்ப வாழும் காலத்துல போறதுனால வர அலர்ஜி, மற்றது ஆட்டிசம், மற்றது டயபெட்டிஸ், மற்றது கேன்சர், எல்லாம் அப்படியே முளைச்சு அந்த மலைக்கு முளைக்கிற மாதிரி அந்த கலைகள் மாதிரி தக்கன்னு முளைக்குது.
2: கரெக்ட் கரெக்ட். ஆமா,
3: தெரியல அது நாங்கள் என்னங்கிற உடம்புல சக்தி இல்லையோ, அல்லது நாங்கள் விஷத்தை உட்கொள்றோம் முதலியோ
2: தெரியல. உணவு உணவுதான் முக்கிய காரணம்.
3: அதான் இங்க தமிழ்லயே சொல்லி இருக்கு, உணவே மருந்து. அதுதான் எங்களை மருந்த இல்ல, அது விஷமா உட்கொள்ற மாதிரி எனக்கு தெரியுது.
2: சொன்னீங்க
3: என்னுடைய கவிதை
2: சொல்லுங்க.
3: நன்றியும் நாடலும் தலைப்பதான், நன்றியும் நாடலும்.
2: நன்றியும் நாடலும்,
3: ஆமா, வேண்டுவதும் நன்றி கூறுவதும் தலைப்பு. என்னுடைய கவிதை எப்படி போகுதுல, குருவி நினைந்த குருவி நினைந்த நீடில்லா மண் விட்டு, ஒட்டி இருந்தவை ஒட்ட பறிகொடுத்து, உயிர் மட்டும் விட்டு விடாமல் கலிதாங்கி விழி ஆராய் வழிந்தோட, விழி வேண்டும் ஒளிக்கீற்று தேடி நலிந்த கோலத்தில் புலம் விட்டு, புலன் கொண்ட தேடலில் கடன் மட்டும் தேடி நாடி கடன்பட்டு விடை தேடி எட்டு திக்கும் சிதறினோம். லட்சம் மக்கள் அவலட்சணமாய் கேட்பாரச்சு முள்வேலிக்குள், முடங்கி போனவர் முழுவதுமாய் விதையாய் போயினர். சிதறிய குட்டில் சிறகடித்தவர் தூர தேசத்தில் சிதறி விழுந்தனர். விழுந்தவர் வீரராய் வீரராய் விழுந்த மண் பற்றி வீறு கொண்டு எழுந்தனர். மாடாய் மறந்தனர் தூக்கத்தை, நிறுத்தினர் வளங்களை, குருதி உரையும் தனியில் பணியே மூச்சென முட்டி மோதினர். நீரற்று வாடிய பயிர் மழை கொண்ட பச்சையாய் பறந்து கண்டது வளம். தானும் வாழ்ந்து தன் இனமும் வாழும் கண்கொள்ளா காட்சி அத்தனையும் ஆனது வாரி அணைத்த மேற்கத்திய நாடுகளால். கண்ட கனவு கிடையாமல் வாரி அணைத்த மாற்றாந்தாய் கனடா. என்றும் மறவோம் கடன்பட்ட நெஞ்சம், என்றும் மறவோம். நன்றி கனடா, நன்றி மேற்கத்திய நாடுகள். முள்ளிவாய்க்கால் பூமி எப்போது குக்குமோ, நீதி கூறுமோ? உழைப்பில் வலியவர் உலகம் பறந்து உறையும் பணியில் பணியே முதன்மையாய் வழி தேடி விதி மாற்ற புது விதி செய்தோம். அகதியானாலும் வீழ்ந்தும் வீழாமல் அலைகடல் தாண்டி அகல் விளக்கானும் வாழும் பூமியும் வாழ்ந்த பூமியும் வளமாய் குறையேதுமின்றி ஊன்றிவிட்டோம், தடம் பதித்து விட்டோம். வலியோர் நாம் வழிகாட்டியவன் வழி செல்ல வேண்டாமோ? வீழவில்லை மதிகொண்டு மறுமொழி சொல்லி நிற்போம். மொழியே நம் முகவரி காட்டி நிற்போம், எழுந்து நிற்போம். வலியோர் வீழ்வதில்லை, சூரிய புத்திரர் சூழ்ந்து விழலாமா? சுதாகரித்து தீரும் புயலாய் தடைதாண்டி நிலம் தொடுவோம். தடையாய் நிற்பவர் தடை விலக்கி கொடியேற்றி முகவரி தருவோம். வலிகண்டு வடுகொண்டவர் நெடுமூச்சு வேண்டாமே, சேர்ந்தே முடிவொன்று செய்வோம். தடுக்கி வீழ்ந்தோம் சதிமேகம் சூழாமல் சுயமாய் நிலையறிந்து சுயம்பு வடிவெடுத்து தரணிதனில் தலைப்பு தருவோம். வலியோர் நாம் என்று வலியோர் என்றும் வீழ்ந்ததில்லை, தமிழன் என்றும் வீழ்வதில்லை, தலைசாயா தமிழன் என்றும் வீழ்வதில்லை. நன்றி.
2: சூப்பர். அப்படியே ஒரு சிவாஜி கணேசன் படத்தில் ஒரு கிளைமேக்ஸின் மாதிரி இருந்தது உங்களுடைய டைலாக். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது, பவர்ஃபுல்லாக இருந்தது. இதை நீங்கள் வந்து அந்த மாடுலேஷனில் சொன்னதும் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு ஒரு தூக்கு மேடையில் இருந்து ஒரு டைலாகை வந்து கொடுத்து பேச சொல்கிற மாதிரி அப்படியே கலைஞரோட வசனம் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் தான் நான் இதை ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி அதனால் நான் சும்மா முகஸ்துதிக்காக சொல்ல, உண்மையிலேயே அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது ரவிபாலா.
3: இதெல்லாம் சுயமாகறதில்லை, மூத்தோர்கள் உதாரணமாக கண்ணதாசன் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் இதெல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து பார்த்து அவையே தெரிந்து உள்வாங்கி நாங்கள் எங்களுக்கு சுயமா ஒரு பயிரை வளர்த்து அதை வெளிக்கொணர்றோம்.

0: தெரியுது. ஆக்சுவலி அது அந்த ஏன்னா அந்த சாயல் வந்து இருக்குது, அந்த பவரும் இருக்குது. நல்ல நல்ல வார்த்தை தேர்வுகள், பெரிய கவிதையும் கூட. இது வந்து டக்குன்னு ஒரே கோலை வந்து அப்படியே பேசிட முடியாது. இதை நீங்கள் எழுதி படிச்சீங்களா இல்லை அப்படியே சிறப்பா இருந்தது, ரொம்ப நன்றி ரவிபாலா.
1: உங்கள் ஊக்கங்கள், உங்களோட
0: நிச்சயம், ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் கிளப்பே இருக்கு ரவிபாலா. உங்களோட கவிதைகளுக்காக மட்டுமே கவிபாலாவின் கவிதைகள் அப்படின்னே வந்து ஒரு தொகுப்பே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் எங்களுக்காகவும் இதை கொண்டு வந்ததுக்காக நன்றி.
1: நன்றி
0: நன்றி ரவிபாலா, மீண்டும் சந்திப்போம் சுவாமி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் ரேடியோ நன்றி. இப்ப அந்த கனநாடு ஆண்டுக்கு நன்றி சொன்ன அந்த முதல் சின்னவருக்கு நன்றி.
0: ஓகே
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ரசிகன்.
0: ரசிகன் சொல்லுங்க. ரசிகன்
3: முதல்ல இந்த விஷயம், இந்த முறை முள்ளிவாய்க்கால் இந்த இதுல நீங்க இதை கொண்டு வந்ததுக்கு நன்றி. நானே ஜோதி என்னென்ன முயற்சி போறது, என்னது செய்யறேன்னு முள்ளிவாய்க்கால் நீனே சொல்லி, அப்ப அதை நீங்க கொண்டு வந்ததுக்கு நன்றி. மற்றது எல்லாருமே ரொம்ப துன்பப்படுத்தப்பட வைக்கிறார்கள், அதுதான் கவலையா இருக்கு. மாதவன்ட்ட விஷயத்தை கேட்டு நான்
0: ஷாக் ஆயிட்டேன். ஆமா, நான் எனக்கு என்ன பேச என்ன சொல்றதே தெரியல. மாதவனுக்குள்ளார இவ்வளோ பெரிய ரணமான ஒரு வழி இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல.
3: ஆமா, உண்மையில என்னால கொஞ்ச நேரம் என்னால எதுவுமே பண்ண முடியல. மாதவன் சாரி, உங்களோட வழி எங்களுக்கு விளங்கும். யாருக்குமே இப்படி எல்லாம் பெறக்கூடாதுதான் நான் நடுவிலுமே நான் எந்த பேச்சுல நீங்க பாத்துருப்பீங்க அந்த விஷயங்கள், இந்த சூசைட் அது எல்லாத்தையும் பற்றி நான் நிறைய
0: பேசுறேன்னா. நீங்கள் இந்த கவுன்சிலிங், ஆக்சுவலி இதை நான் நெக்ஸ்ட் வீக் தலைப்பாகவே கொண்டு வரேன். கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவையா, யாருக்கெல்லாம் தேவை, எப்படிலாம் எப்படி அவைலபிலிட்டிஸ் இருக்கும், இந்த கவர்மெண்ட்டுக்கிட்டே சொல்லணும். ஒரு தனியாக ஒரு ஃபண்டை ஒதுக்கி ஃப்ரீ கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு ஹெல்ப் லைனை கொண்டு வந்து அந்த ஹெல்ப் லைன் மூலிமா வந்து எல்லாருக்கும் வந்து யாராவது இப்போ எப்படி 911 கால் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சிரமத்தில் இருக்கும்போது ஒரு நம்பர் இருக்கணும். இந்த அங்கே கூப்பிட்டு பேசினா கஷ்டத்தை மட்டுமே கேட்பாங்க அப்படின்றது. அவர் ஒரு டியூரேஷன் டைம் வச்சுக்கலாம், ஒரு நேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படின்ற மாதிரி வந்து டைம் வச்சே ஒரு ஹெல்ப் லைனை வந்து கண்டிப்பாக உருவாக்கணும்.
3: நிச்சயமா நிச்சயமா, அதான் ஒரு ஒரு செக்கனுக்குள்ள அவர்கள் எடுக்கிற முடிவு தானே
0: அது.
3: யாராவது இருந்தால் அதை காப்பாற்றலாம். எனக்கு தெரிய ஒரு இங்கே ஒரு போய் வந்து கேம் விளையாடி தோத்ததுக்காக 24-25 வயது. அப்ப அதையெல்லாம் யோசிச்சு பேரன்ஸ்மையா பார்க்கவே இல்லை அப்படி ஒரு நிலைமை. அதே நினைட்டு மற்ற அந்த குண்டு வடிப்பு பற்றி சொன்னா, அதுல என்னுடைய அண்ணாண்ட 3 ஃப்ரெண்ட்ஸ்
0: முன்னாடிதான்
3: ஒரே உடுப்பு போடுவாங்க ஒரே மாதிரி தெரிவாங்க அப்படி போனது. அது பெரிய ட்ராஜடி. அதையும் சொல்லிக்கொண்டு இது கவிதை நான் சும்மா அதான் வேலையில இருக்க கொஞ்சம் தான் கிடைச்சுகிறாஜ் அதுல எழுதினது.
0: சொல்லுங்க. பரவாயில்ல.
3: யா முள்ளிவாய்க்கால். கொடுங்கோளர்கள் ஒன்று கூடி ஆடிய ஊழிக்கூத்து, பூ பிஞ்சு காய் கனி என்று தமிழினம் என்ற மரத்தை வேரோடு சாய்க்க நடத்திய கொலைக்களம். துரோகங்களால் மட்டுமே ஈழத்தமிழனை வெல்ல முடியும் என உலகுக்கு உணர்த்திய போர்க்களம். என்றுமே மறக்கோம் எம் இனிய வீரமரவர்களை, எம் உறவுகளை. தமிழன் இத்தரணியில் வாழும் வரை எம் நினைவுகளும் வாழும். அவ்வளவுதான்.
0: ரொம்ப ஹைக்குவா இருந்தது இந்த கவிதை. ஆமாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. அது அதுக்கு நீங்க ஒரு மரத்தை ஓமையா வச்சது ரொம்ப அழகா இருந்தது. நன்றி ரசிகன். உலகமே வந்து தலை குடிர சம்பவங்கள் அப்பப்போ நடக்கும். இந்த ஹிட்லர் காலத்திலையும் சரி, அதுக்கப்புறம் நடந்தது சரி, இப்போ இந்த பிளாக் லைஃப் மேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் குடிபிடிச்சதும் சரி, கருப்பர்களுக்காகவும் இந்த மாதிரி நிறைய இடத்துல அநீதி எக்கச்சக்கமாக நடந்தது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக கர்மா இஸ் பூமராங்கிற மாதிரி அது திருப்பி அவங்களையே அடிக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி உலகமே தலை குனிகிற ஒரு விஷயம்தான் இதுவும், இந்த எங்களுக்கு நமக்கு நடந்த இந்த ஜெனோசைட். இது இதற்கும் கண்டிப்பாக விடை தெரியும். அதாவது ஒன்றுக்கு அழிவு தான் இன்னொரு தீர்வு அப்படின்னு இல்லை, அந்த அழிவில்லாமே வந்து தீர்வுகள் இருக்குது, அது என்னன்றதுக்கு காலம் பதில் சொல்லும். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
4: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல். டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36501 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். இந்த திட்டத்தோட வந்து எனக்கு ஆதரவாக நேர்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு அது தாங்க முடியாது. அந்த ஒன்று கிடத்து ஒன்றா டக்குன்னு வந்ததுக்குன்னா எனக்கு அந்த அவ்வளோ கூட ப்ரெஷராக போயிட்டு.
3: ஐயோ இல்லை இல்லை, நீங்கள் ஆனால் பா எனக்கு என்ன இன்ன வரைக்கும் இப்போ வரைக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஷாக். இதை ஜீரணிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. அப்படி இருந்தது இருந்தாலும்
4: நான் அவனை ஸ்கூலுக்கு போய்க்கு அந்த அந்த ரயில்வே ட்ராக்கு பாஸ் பண்ணி போய்க்கு எனக்கு அந்த இது மாதிரி என்ன நடந்தது எனக்கு ஷோக்காக போயிட்டு. நாங்கள்
3: நீங்கள் கூட தான் இருந்தீங்களா அப்போ?
4: இல்ல இல்ல, நான் அவன் வந்து என் மகன் வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்ட் செய்யறான்.
3: உள்ளுக்கு
4: போயிட்டு தான் விசாரிக்க இப்படி நடந்துட்டு சொல்லி அவன் கோச் சொன்னாங்க. எனக்கு பெரிய டிப்ரெஸ்டா போயிட்டு, அதுக்கு வெளிச்சே தான் இன்னொட்டுக்கு போயிட்டு வந்தேன். இன்னொரு போயிட்டு அதுவும் இதே மாதிரி கிட்டத்தட்ட கேஸ் தான், பட் அவரு ஸ்டூடெண்ட் தான். பட் இது இது அடுத்ததான் வந்தோடனே எனக்கு சரியா ஷோக்கா போயிட்டு எனக்கு அதான் தாங்கிக்கலாம். நேற்று முடிச்சதும் வெரி அப்செட். ஏன்டா எவ்வளவு என்ன இந்த இந்த உலகம் நம்ம ஊர்ல இருந்து அது இல்லை இல்லை இந்த உலகத்துல எவ்வளவு எல்லாம் இருக்கு. பட் அவசர வாழ்க்கையில எல்லாத்தையும்
3: இது எப்ப நடந்தது? பையனுக்கு என்ன வயசு இருக்கும்?
4: இது அவங்க ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவன் நல்ல ஸ்பிரிண்டர் சொல்ல நல்லா ஓடுவான்னு சொல்றாங்க. பெரிய இதா போயிட்டு எங்களுக்கு.
3: மகனுடைய பேர் என்ன?
4: அவர் அவர் எந்த இடம் இல்ல இந்த மாதிரில அவன்
3: காலமானது வந்து உங்க மகனுடைய நண்பன் ரொம்ப
4: தெரிஞ்சவங்க அதை முடிச்சுட்டு இவன் ஸ்கூலுக்கு இந்த டிராக்கிங் ஃபீல்டே கூட்டிட்டு போயிருக்க எப்படி என்ன நடந்துட்டேன்னு சொன்னேன். எனக்கு தாங்கலாம் அவ்வளோத்துக்கு. ஏன்னா ஒன் ஆஃப்டர் தி அதர் இருந்தா சரியான கஷ்டம் இல்லையா? நான் முடித்த மித்திரியே வேற இல்லை இல்லையா? அதான் இப்ப இந்த புள்ளியலோட கணக்க இன்ஃபர்மேஷன் வந்து வெளியால வாரு இல்லை
3: எனக்கு
4: ஆதரவு இல்ல, என்னோட சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி கூறணும்.

0: கவலைப்படணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு அந்த கமலா சொல்கிறது. அந்த படத்தில் உனக்குள் ஒருவன்ல அந்த இடத்துல ஒரு ராதாகிருஷ்ணன் லால் கிருஷ்ணன் எந்த கிருஷ்ணனாக இருந்தாலும் காப்பாற்றிருக்கலாமே, இல்லை உதவி பண்ணியிருக்கலாமே, முன்னாடி வந்திருக்கலாமே, எல்லாத்தையும் பார்த்துட்டு கை கட்டி நிற்க எப்படி மனசு வந்தது அப்படின்றதெல்லாம். அந்த நடு ரோட்டில் வச்சு ஒருத்தரை வெட்டும்போது, ஒரு பொண்ணை ஒரு 16 வயசு பொண்ணை ரேப் பண்ணும்போதோ பார்த்துட்டு இந்த சமுதாயம் கை கட்டி தான் நின்றுருக்கு இல்லையா. அப்படி கை கட்டி நிற்க ஏன் எப்படி மனசு வருது? ஏன் ஒருத்த ஒரு கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், லால் கிருஷ்ணன், ஜோசப் கிருஷ்ணன் யாருமே ஏன் முன்னாடி வரலன்ற கேள்வி வந்து எப்பயுமே எனக்கும் தோணும். இந்த அதனாலேயே வந்து சும்மா ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் முதல்ல முன்னாடி போய் என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்பேன். எங்கள் வீட்டிலே கேட்பேன், உனக்கே இந்த வேலை, நீ ஏன் அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற, ஏன் அங்கே போய் தலை மூக்க நுழைக்கிற அப்படின்னு. இல்லை யாரும் ஏதோ பிரச்சனைன்றாங்க, என்ன நீ என்னத்தை பண்ணுவேன். அந்த பின்னாடி போய் கூட்டத்தில் நிற்கிற ஒருத்தனாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை இல்லையா. நீங்களும் அதே மாதிரி இருங்க, கூட்டத்தில் ஓரமாக கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்குற கூட்டமாக தயவுசெய்து இருந்துடாதீங்க. அது மிகப்பெரிய அவமானம். அந்த அப்போனா நீங்களும் வந்து அப்போ ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அதில் உங்களுக்கும் பங்கு இருக்குதுன்னு தானே அர்த்தம் இல்லையா. ஓகே, இது என்னுடைய பர்சனல் கருத்து. இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான் பிரசாத் ஒரு வேறு மட்டும் சொல்லி போட்டு போகிறேன். நான் மனதுக்குள்ள
0: சொல்லுங்க புருஷோத்தமன் நான் மனதுக்குள்ள
1: என்ன கவலை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் நினைப்பேன். அடுத்தது வந்து அதை போல வந்து மகாபாரதம் இருக்கல்லோ, மகாபாரதம் நான் ஒவ்வொரு நாளும் அந்த மகாபாரதம் பாக்குறபடியா அங்க வந்தா இல்ல கிருஷ்ணர் சொல்றாருதானே, இந்த என்ன உடல் அழிந்து போகும் ஆத்மா வந்து முன்னோட இருக்கும் ஏதோ ஒரு வடிவில விதம் அது எப்படியோ சிறங்கள்ல எங்களுக்கு ஒரு குழந்தை வடிவு ஏதோ ஒரு வடிவில விதம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப அதை நான் மனதில் அன்றுவன். மற்ற நான் வந்தது இப்ப நான் வந்து எவ்வளவு விலைக்குல தனியா தான் ரெண்டு வரை ஒரு சந்திப்பதோ ஒன்றும் எல்லாம் நான் கண்ணாடியை பார்த்து என்னட்டு என்னென்ன நல்ல இருக்குன்னு பார்ப்பேன். ஒவ்வொரு மனத்தியாலவும் இப்ப எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு, எங்களுடைய உடம்புலயே பார்க்கலாம் பார்த்து அதுகளுக்கு நம்பி சொல்லலாம். மற்றது எதையும் கடந்து போகும் மகாபாரதம் அந்த இது மதத்தை கொண்டு வரையில மகாபாரதத்தை நாங்க படித்தோம் என்றால் உண்மையிலே எங்களுக்கு எல்லா கவலைகளையும் நாங்கள் மீண்டு வெல்லாம் என்றோம். அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது, அதால வலி வலிதான் வலி வலி, ஆனால் வலிக்கு நாங்கள் இந்த பூமியில இருக்கும் வரையும் யாருக்கும் நல்லதை செய்யும் அந்த பூமி நான் நினைச்சு கொண்டிருக்க நான் அந்த பூமியை விட்டு போறதுக்கு இடையில ஒரு குடல் ஒரு 10 பேற்ற வாழ்க்கை என்னாலும் மாத்தி போட்டு போனா அதை எனக்கு பெரிய வெற்றிதான். அதுதான் இந்த நோக்கம். அதைத்தான் நான் மனதில் நினைச்சு கொண்டு போம் இருக்கிறது. மற்றது உங்களுக்கு நான் நேற்றும் கவலைப்படணும் உங்களோட சிறியா கூடுதலான செல்லம் கொண்டு பௌடிகள் விருதுனான் இது இந்த காரணத்தால அதை விருதுனான் அதையும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேணும். இதை நான் நிராகரிப்பேன். நன்றி.
0: சார், இதுல என்ன இருக்கு? நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றி புருஷோத்தமன்.
1: நன்றி.
0: ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்த விஷயம் என்னென்னா, இப்போ புருஷத்தம் சொன்னார், நான் வந்து எவ்வளோ அழகாக ஒரு 9 பேர் பெரிய ஒரு குடும்பம், இந்நேரமும் அம்மாவை பற்றியே பேசுகிற ஒருத்தர் இப்படி அம்மாவை பிரிஞ்சு தள்ளி இருந்து ஃபோனில் பேச வச்சிருச்சே இந்த கடவுள் அப்படின்ற வருத்தம் எனக்குமே இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ அன்பு பாசம் இந்த அளவுக்கு வந்து பாசம் வைக்கலை, ஆனால் கூட இருக்காங்க அம்மா. இப்போ தள்ளி இருக்க வச்சதே வந்து இந்த மாதிரி இந்த போர் தான் அப்படின்றப்ப இதெல்லாம் கொடுமை இல்லையா. அதெல்லாம் தீர்ந்து சீக்கிரம் எல்லாம் திருப்பி பழையப்படி போய் ஒரு ஃபேமிலியோடு இணைஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா. அந்த லவ்லியான விஷயத்தை ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்குமே தீர்வு வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கணுன்றதை வேண்டிக்கிறேன். புருஷோத்தமன் வந்து சொன்னதில் வந்து 100க்கு 100 உண்மையான விஷயங்களும் கலந்துருக்கு. எல்லாருடைய எண்ணமும் அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு சில பேருடைய எண்ணங்கள் வேறு மாதிரி ஆகிறதுனாலேயே வந்து அப்பாவி மக்கள் வந்து நிறைய குடும்பங்களை வந்து அனுபவிக்கிறாங்க. இதுக்கும் ஒரு தீர்வு வரும் அப்படின்றது என் மனசில் கண்டிப்பாக இருக்குது. பார்ப்போம்.

0: எப்போ கேட்டாலும் ரொம்ப ஹெவியாக வந்து மனசை பாதிக்கிற ஒரு பாடல். இதோட இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வருது. இந்த தமிழர்களுக்காக நிகழ்ந்த இந்த அநீதி, இந்த வர்ற மே 18 ரெண்டு இடத்துல வந்து இரண்டு நிகழ்வுகள் நடக்குது. மே 18 திங்கட்கிழமை காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை வந்து 9050 பிராம்லி ரோட் சிக்குசி பார்க்கில் வந்து அமைந்துள்ள தமிழ் ஜெனோசைட் மான்யூமெண்ட் ஒன்று இருக்குது. அந்த மான்யூமெண்ட்டுக்கு முன்னிலையில் ஒரு பெரிய கியாஸ்க் டென்ட் போட்டு அங்கே வந்து ஒரு இரங்கல் நடக்குது. அங்கே நீங்கள் கண்டிப்பாக போய் பங்கு பெறலாம். அதே மாதிரி ஸ்கார்பரோ டவுன் சென்டர் ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயர்லேயும் வந்து நினைவு குரல் நிகழ்வு வந்து நடைபெறுகிறது. அங்கேயும் போகலாம். இந்த ரெண்டில் நான் வந்து பிராம்லியில் கண்டிப்பாக நிச்சயமாக காலையில் 11 அங்கே தான் நானும் போகிறேன். இந்த இழப்பு ரொம்ப ரொம்ப அநீதி, உலகமே தலைக்குனிகிற ஒரு விஷயம் வேறு. முக்கியமாக வந்து இது வந்து நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு போட்ட ஜோனில் வந்து கிட்டத்தட்ட 70,000 மேற்பட்ட தமிழர்களை வந்து எந்த இடத்துல வந்து வாருக்குன்னு சில சட்டத்திட்டங்கள், அந்த நோ ஃபயர் ஜோன் அங்கே வந்து குண்டு போடக்கூடாது அப்படின்னு வரையறுக்கப்பட்ட ஏரியாவில் அங்கே இருப்பாங்க. அப்போ நிராயுத பாணியாக இருக்கிறப்ப பொட்ட மாதிரி வந்து கொன்னாங்களே அப்படின்ற வெறி எனக்குமே நினைக்கும் போது ரொம்ப கோபம் வருது தான். ஆனால் இதை வந்து இந்த திருப்பி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இவனுங்கள் எல்லாரையுமே வந்து நம்மளும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தையோ இல்லை இந்த பழிவாங்கும் ஒரு எண்ணத்தையோ வந்து விதைக்காமல் இதை எப்படி வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணி போக முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மே 18 எல்லாருக்குமே வந்து தெரியும் ரொம்ப ஒரு துக்கமான நாள். ஆனால் கடவுளை வேண்டிக்குவோம் இன்னும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாதுங்கிறது சொல்லிவிட்டு இன்றைக்கி பங்கு பெற்ற நேயர்கள், நிறைய அழகான கவிதைகளை கொண்டு வந்த நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு தருணத்தில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ ராஜ். நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
2: 20 தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.
10: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.
11: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
12: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம் டீன்கலி
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
13: 905-270-8800 905-270-8800
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay, no problem and dinam
4: bar kalam closing that adikira nadik
5: customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155, 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி,
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elico.
6: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
7: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி,
6: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

சிரிக்கிறாளுங்க, அடுத்த நொடியே முறைக்கிறாளுங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222-J.CA.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
8: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
10: Working for you.
9: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
10: Working for you.
11: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
12: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
10: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
11: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
12: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
13: நோ நோ நோ.
14: முதியோர் பராமரிப்பு, VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, VKRH.com.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன்.

0: Buying and selling GTA இல் உள்ள சிறந்த pre-construction projects ஐ சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். Real Estate Expert Home Life District Realty வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: Everything okay, no problem indigenam.
3: Bar kalamu closing da tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
2: Last minute left. Closing day, the brothers. Chellathuk thanks.
3: Chellam illa da, Selvam.
2: Sari, sari.
5: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
9: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262
10: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: What's happening? So sad.
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
14: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
15: உங்களுக்கு எப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
14: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
16: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
17: 905-270-8800
16: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கலைக நேரம் 5:07. இப்பொழுது முதல் கலைகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இப்பொழுது முதல் 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222, 416-644-6222. அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சீமார் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். கலைக நேரம் 5:08.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
0: வணக்கம். CMR Tamil HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பலிகாமம் வடக்கில் பெரும மலையையும் பொருட்படுத்தாமல் காணிகளை விடுவிக்க கோரி இராணுவ முகாம்களுக்கு முன்னால் மக்கள் போராட்டம் தொடர்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: வடமாகாணத்தில் அடைமலை கொட்டித்தீத்துக் கொண்டிருக்கிற நிலையில் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டம் தொடர்கிறது. கொட்டும் மலையிலும் காணி உரிமையாளர்கள் இராணுவ முகாம்களுக்கு முன்பதாக இன்றைய தினம் 4வது வெள்ளிக்கிழமையாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வலிகாமம் வடக்கில் 4 கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் இதுவரை சொந்த இடங்கள் மீளக்கூடிய வரை அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. இராணுவ நடக்கல் காரணமாக 1990 ஜூன் மாதம் அவர்கள் சொந்த இடங்கள் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக இளைஞர் சங்கத்தினால் தொடர்ந்து பேணப்பட்டு வருகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையில் அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறிய நிலையில் அவை தொடர்ந்தும் உயர் பாதுகாப்பு வலயமாகவே இளைஞர் சங்கங்களால் மாறி மாறி ஆட்சி பிடித்து இருக்கின்ற தரப்புகளால் பேணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்ற போதிலும் அந்த காணிகள் விடுவிக்கப்படாதே காணப்படுகின்றது. இந்த நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஒவ்வொரு பிரதி வெள்ளிக்கிழமையிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி இந்த தினமான வெள்ளிக்கிழமை 4வது வாரமாக தொடர் போராட்டத்தை இராணுவ முகாம்களுக்கு முன்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர்.
0: முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என கூறப்படும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டிருக்கின்ற மல்வானில் உள்ள வீட்டை பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் முன்னெடுக்கும் போராட்டம் இன்று தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த மாணவர்கள் நேற்று இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். அந்த வீட்டையும் அதை அமைந்திருக்கின்ற நிலத்தையும் பொது பயன்பாட்டிற்காக ஒப்படைக்க கோரி இந்த போராட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் 4 பயணக்காலத்தை மிச்சப்படுத்தும் நோக்கில் லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் தனது போக்குவரத்து வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்களை அறிமுகப்படுத்தி சேவைகளை விரிவுபடுத்தியிருக்கிறது. இந்த புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளின் வசதிக்காக பின்வரும் பிரதான வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி மாக்கும்பர கொழும்பு வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பன்னிப்பெட்டி, தலவத்துகொட, பாலம், துணை சந்தை, காசல் மருத்துவமனை ஆகிய முக்கிய இடங்களில் நின்று செல்லும் எனவும், அதேபோன்று மாக்கும்பர கடவத்தி வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பன்னிப்பெட்டி, மாரகம, நாவின, கிருளப்பனை, இராணுவ வைத்தியசாலை, தெமட்டகொட ஆகிய இடங்களில் நின்று செல்லும் எனவும் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சரவை மாற்றம் குறித்த குழப்பத்தில் மத்தியில் May 21 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையின் விரிவாக்கம் மற்றும் மாற்றியமைப்பு குறித்த யூகங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவையின் கூட்டம் இடம்பெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள், தனிப்பொறுப்பு வகிக்கும் இணை அமைச்சர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அரசு திட்டப் பணிகள் செயலாக்கம், மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், அமைச்சரவை மாற்றம் ஆகியவை குறித்து கலந்துரையாடப்படவிருக்கின்றன. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல்களில் மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதா அரசு ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அசாம், புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி தலைமையில் தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது. கேரளாவில் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றி அதற்கு கிடைக்கவில்லை. இதன் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மாக்கானியும் அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித்தும் இன்று கேல்கரியில் சந்திக்கவிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது மாகாணத்தில் தொழில்துறை, கார்பன் வெளியேற்ற விலை நிர்ணயத்தின் எதிர்காலம் குறித்த ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2040 அல்பர்டா தனது வெளியேற்ற விலையை 1 டன்னுக்கு $130 உயர்த்துவதற்கான திட்டத்தை இருவரும் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு கடற்கரைக்கு பிடுமென் குழாய் அமைக்கும் பொருட்டு கார்பன் விலை திட்டம் உட்பட பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இரு மாகாணங்களும் கடந்த நவம்பரில் ஒரு பரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உறுதியளித்திருந்தன. இன்றைய ஒப்பந்தம் அதனை மேலும் முன்னெடுத்துச் செல்லும் என்று பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு சீனா உடன்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் நேற்று சீன ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பின்னர் வழங்கிய பதிவு செய்யப்பட்ட நேர்காணலில் அமெரிக்க எண்ணெயை வாங்குவதற்கு சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த உயர்மட்ட சந்திப்பானது உலகளாவிய எரிசக்தி சந்தையில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலையக நேரம் 5:13. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இன்று 15 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமணநாள் போன்ற நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள் நேர்கள் நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 20°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்காக மணித்தியாரத்திற்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 9°C காணப்படும். இன்றைய பின்னரவிலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் காற்று தென்மேற்காக மணித்தியாரத்திற்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளிலே சிறிய ஒரு மாற்றம் இருக்கிறது. அதுவும் மகிழ்ச்சிகரமான மாற்றம்தான். மேலும் 1% குறைவடைந்து 188.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இரவு 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் பாடலை பெறும். ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடலை அனிருத் ஆனந்தா கிருஷ்ணன் இணைந்து பாடியிருக்கிறார்கள். பாடலுக்கான பாடல் வரிகள் விக்னேஷ் சிவன், பாடல் கணிசை அனிருத்.

0: கலைஞர் நேரம் 5:19 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சீனிர 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம். நன்றி குயின்சன். என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள்?
1: புதிய வானம் திரைப்படத்திலிருந்து ராகுயிலே கண்ணிலே கோபம்.
0: என்ன கோபம் கேட்டீர்களா?
1: பாடலுக்கான
0: இசை ஹம்சலேகா.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 888-8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: கலைக நேரம் 5:27 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிற செல்குமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல் தெரிவு? அனிமலை அழைக்கிறீர்களா அல்லது வாடி என்று வேறு யாரையும் அழைக்கிறீர்களா? சரி, சும்மா தானே. சரி, இது உங்கள் தெருவில் பாடல் இருக்கிறது.
5: நன்றி,
4: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ராகவ், சைத்தன்யா, பிரீத்தம் ஆகியோர். பாடல் கணிசை ஜாமேட். பாடல் வரிகள் மோகன் ராஜன்.

0: காலை நேரம் 5:33 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிடி 24 தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் மனித உங்கள் தெரிவியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் சிடியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. உங்களுக்கு
0: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: நானும் விடக்கால பாடல புது புது பாடக்கு இப்ப கொண்டு பாக்குறேன்.
0: தாராளமாக.
1: காந்தி டோக் என்ற படத்துல இருந்து ராத்திரியில் பூத்திருக்கின்ற குருவி அந்த பாடக்கு.
0: சரி, வித்தியாசமான பாடல் கேட்டிருக்கிறீர்கள், பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு கதிஜா ரவுமான், பாடல் காணிசை ஏ ஆர் ரவுமான், பாடல் வரிகள் பா விஜய்.

0: கலைய நேரம் 5:37 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சிட்டியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4164642222 நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
1: நல்லா
0: இருக்கிறோம், நன்றி நிஷா. வீட்டு வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டதா அல்லது கேட்டுக்கொண்டு சமையல் நடக்கிறதா?
1: ஆரம்பிச்சு நடந்து கொண்டிருக்கு.
0: ஆரம்பிச்சு நடந்து கொண்டிருக்கிறது. சரி, என்ன பாடல் தெரிவிக்கின்ற?
1: எனக்கு ரசிகன் ஒரு ரசிகை படத்தில் ஏழிசை கீதமே அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். உங்களோட வேலையை தொடருங்கள், பாடலை கேட்ட வண்ணம்.
1: நன்றி,
0: வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒலிக்கும் பாடலோடு கே ஜே ஜேசுதாஸ்.

0: காலை நேரம் 5:43 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மாலை வணக்கம். நாங்கள் எப்படி
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் தெரிவிட வந்திருக்கிறீர்கள்?
1: என் முதல் நாயகன் காவலன்.
0: சரி, இதோ உங்களுடைய பாடல் தெரிவிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

காலை நேரம் 5:46 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4164446222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும்.

நிகழ்ச்சியிலே அடுத்து ஒலிக்கின்ற பாடல் டொரண்டோவிலே பொப்பிசை பாடல்களே மீண்டும் மறந்து போன மறைந்து போன பல பொப்பிசை பாடல்களை மீண்டும் மீளிசையிலே வழங்கி கொண்டிருக்கின்ற பாபு ஜெயகாந்தன் இசையமைத்து பாடிய பாடல் ஒன்று. அதாவது மீண்டும் பொப்பிசை பாடல்களை இசையமைத்து பாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய தெருவிலே ஒரு பாடல் ஒலிக்கிறது. இது பொப்பிசை சக்கரவர்த்தி மனோகரன் பாடிய பாடல்.

0: அடுத்த பாடல் பொப்பிசை சக்கரவர்த்தி ஏ மனோகரன் பாடியது. பாடலுக்கான இசையை நீல்சனின் தனஸ்பாக் இசைக்குழு வழங்கியிருந்தது. இலங்கையிலே பல பொப்பிசை பாடல்களை பாடிய மிக உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு கலைஞர் பொப்பிசை சக்கரவர்த்தி ஏ மனோகரன் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பல பாடல்களை இசைத்தட்டுகளாக வெளியிட்டிருந்தார். அந்த இசைத்தட்டுகளிலிருந்து ஒழித்த மூலப்பிரதியாகத்தான் அந்த பாடல் இங்கே நிகழ்ச்சியிலே இன்று ஒழித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 5:54 நிமிடம். நிகழ்ச்சியில் நீங்கள் அமைந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அதே போல் முகநூல் வாயிலாக கூட நீங்கள் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி பெறும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். அவர் இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி என தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கும் மாலை வணக்கம். நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் விரும்பி கேட்ட பாடல் மகுடி திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய நீலக்குயிலே என்ற பாடலை தருவீர்களா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.
1: சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கபகரி சரி சரி கபகரி கப

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 6 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. மாகாண சபை தேர்தல்கள் இந்த வருடம் கட்டாயம் நடைபெறும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த் அபேசேன தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: இந்த ஆண்டின் இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என இலங்கையின் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த அபேசேன தெரிவித்திருக்கிறார். எனினும் ஆண்டின் எந்த கால பகுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும். அரசாங்கம் அதில் எந்தவித தாமதத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. இந்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அதை நடத்தி முடிக்கும் நிலைப்பாட்டிலே இலங்கை அரசாங்கம் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே 2013 ஆண்டு நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலில் மொத்தமுள்ள 38 இடங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 30 இடங்களை பெற்று அமோக வெற்றி பெற்றிருந்தது. அதன் மூலம் முதலாவது வடமாகாண சபைக்கான ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்பொழுது பெற்றிருந்தது. எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் புலவுண்டுள்ள நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்த இலங்கை அரசாங்கம் தற்போது அறிவிப்பு விடுத்திருக்கின்றமை கவலை தெரிவித்திருக்கிறது.
1: நாட்டில் 20 இடங்களில் காவல்துறையினர் சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போது இலங்கையில் முறையான விசா இன்றி தங்கியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 17 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று வியாழக்கிழமை பானதுறை வளான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் களுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வஸ்கடுவா பகுதியில் உள்ள ஓட்டல் ஒன்றில் சுற்றி வளைப்பு நடைபெற்றது. இதன்போது 14 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 56 வயதுக்குட்பட்ட 12 சீன பிரஜைகள் மற்றும் 2 மலேசிய பிரஜைகள் என தெரிவிக்கப்பட்டது. இதேவழியே நேற்று வியாழக்கிழமை திருகோணமலை காவல் பிரிவுக்குட்பட்ட முருகாபுரி பகுதியில் உள்ள ஓட்டல் ஒன்றில் திருகோணமலை காவல்துறையினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட போது விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த 49 மற்றும் 50 வயதுடைய 3 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான மேலதிக விசாரணைகளில் களுத்துறை வடக்கு காவல்துறையினரும் திருகோணமலை காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. கடந்த ஆட்சியில் பெண்களுக்கு மாதந்தோறும் 15 தேதி வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை வைப்பு செய்யப்பட்டு வந்தது. தற்போது ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் இந்த தொகை மகளிருக்கு வழங்கப்படுமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சட்டசபையில் தெரிவித்த முதலமைச்சர் விஜய் கடந்த அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடரும் என அறிவித்தார். இதை விரைவில் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் இந்த திட்டத்தை மறுசீரமைக்க அரசு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் இன்று மகளிர் உரிமை தொகை அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டது. ஒன்டாரியோவில் கண்காணிக்கப்படும் எஞ்சியுள்ள போதைப்பொருள் நுகர்வு மையங்களுக்கான காலக்கெடு நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த மையங்களை சார்ந்திருப்பவர்கள் அந்த சேவைகள் இல்லாமல் தாங்கள் எப்படி உயிர் பிழைப்போம் என்று கவலைப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அரசாங்கம் ஒன்டாரியோ மாகாணத்தில் எஞ்சியுள்ள 8 பாதுகாப்பான ஊசி போடும் மையங்களுக்கான நிதியுதவியை ஜூன் மாதம் நிறுத்தப்போவதாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை அளவுக்கு அதிகமான போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் மரணங்களுக்கு வழிவகுக்கும், சுகாதார பராமரிப்பு செலவுகளை அதிகரிக்கும் மற்றும் பொது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று ஆர்வலர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சரின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் போதைப்பொருள் ஊசி போடும் மையங்களில் தோல்வியுற்ற அணுகுமுறைக்கு பதிலாக வீடற்றோர் மற்றும் போதை மீட்பு சிகிச்சை மையங்கள் என அறியப்படும் போதை பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடுவதை அடிப்படையாக கொண்ட தனது மாதிரியை கொண்டுவர அரசாங்கம் $560 மில்லியன் முதலீடு செய்வதாக கூறியிருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்கரை பகுதிக்கு அருகே ஹோர்மோஸ் நீரக்கரையில் வியாழக்கிழமை காலையில் ஒரு கப்பல் கைப்பற்றப்பட்டதாக பிரிட்டிஷ் இராணுவம் அறிவித்திருக்கிறது. கப்பல் கைப்பற்றப்பட்ட பின்னர்

0: அது ஈரானிய எல்லைக்குட்பட்ட கடல் நீர்பரப்பை நோக்கி சென்று கொண்டிருந்ததை யூகி எம்டிஓ கண்டறிந்ததாக வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. ஹொண்டூரஸ் நாட்டின் கொடியுடன் பயணித்த ஹுய் சாங் எனும் இந்த கப்பல் தற்போது ஈரானிய கடல் எல்லையை நோக்கி கொண்டு செல்லப்படுவதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக செயற்பாட்டு அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கப்பல் கடைசியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைராவிற்கு வடகிழக்கே 70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபோது அதன் இருப்பிட தரவுகள் பதிவாகியிருக்கின்றன. இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த கப்பல் ஈரானிய கடல் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக பிரிட்டிஷ் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை ஓமான் கடற்பரப்பில் பயணித்த இந்திய கொடியுடன் கூடிய ஹாஜி அலி என்ற கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆளில்லா விமானம் மூலம் அல்லது ஏவுகணை மூலம் நடத்தப்பட்டதாக கருதப்படும் வெடிப்பை தொடர்ந்து இந்த கப்பல் கடலில் மூழ்கியுள்ளது. எனினும் கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகளும் ஓமான் காவல்துறையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தீவா துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: கலைய நேரம் 6:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அதேபோல முகநூல் வாயிலாக இணைந்து கொள்ள விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் சிட்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சின்ன இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தென்மேற்காக மணித்தியாலத்திற்கு 19 கிலோமீட்டர் வகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதிகுறைந்த புள்ளியாக 9°C காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களிலேயே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பின்றவில் காற்று தென்மேற்காக மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வகையில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய ஒரு மாற்றம் இருக்கிறது. 1% குறைவடைகிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 188.9% காணப்படும். நிகழ்ச்சியிலே அடுத்து முகநூல் வாயிலாக மலேசியாவிலிருந்து சுலைமான் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அன்பின் சகோதரர் கமல் பாரதிக்கு இனிய மாலை வணக்கம் என்று தெரிவித்திருக்கிறார். மாலை வணக்கம் உங்களுக்கும். நான் நலம், நீங்கள் நலமா என்று கேள்வி வைத்திருக்கிறார். நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். நான் விரும்பும் பாடல் ஒரு வானவில் போலே இன்பாழ்வினிலே வந்தாய். நன்றி வணக்கம் மலேசியாவிலிருந்து சுலைமான் என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது அந்த பாடல்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3
2: தித்திக்கும் தமிழ் மட்டு.
0: காற்று நிலை வரும் கீதம் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் ஒலிக்கிறது பாடல். பாடல் காணிசை இசைஞானி இளையராஜா.

0: ஒழித்த பாடல் காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல்வாரி, நான் சுதாகரம் மாலை. வணக்கம், எப்படி
0: நலமாக இருக்கிறோம்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் அதே நலமாக இருக்கும். எனக்கு வந்து விடுதலை படத்திலேருந்து எஸ்பிபி பாலர் குடிவினோடு பாடிய அந்த நீலக்குயில்கள் ரெண்டு அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சந்திரபோஸ் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: காலை நேரம் 6:17 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன் கலெக்டர்,
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: உங்களுடைய பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
0: பாடல் கானிசை இசைஞானி இளையராஜா.

0: காலை நேரம் 6:24.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 6474599757, 6474599757.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
8: நிகழ்ச்சியில் இணைந்து வருகின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: கண்ணன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
9: நல்லா இருக்கும். இந்த நல்ல நல்ல உங்களை வந்து மல்விக்கிறதுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து தாஜ்மஹால சொட்டு சொட்டு தினது தாஜ்மஹாலுக்கு அதுக்கு முதல் இன்னைக்கு என்னுடைய மனைவிண்ட ஒரு சின்னம்மா ஜெயந்தி அவட பேர். அவர் பிறந்த நாளை கொண்டாடுறா நிடுவான் வாழ்த்தி கொண்டு, இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள் திருமண நாள் கொண்டாடுறாக்கள் நிடுவான் வாழ்த்தி கொண்டு
8: சரி, எங்களுடைய வாழ்த்துக்களும் அவருக்கு சென்று சேரட்டும். மீண்டும் சந்திக்கலாம். ஒழிக்கிறது உங்கள் தெரிவில் பாடல் கேட்டு மகிழுங்கள்.
9: நன்றி.
8: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஸ்ரீனிவாஸ்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கலைஞர் நேரம் 6:33 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்ந்தை வரும். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் செல்வி? நலமாக இருக்கிறோம். சரி, என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு என் காதல் கண்மணி படம் வடிவா தெரியல.
0: அடிக்கடி ஞாபகம் வரது மஞ்சள் குங்குமம் திரைப்படம். சரி, இதை உங்களுடைய தெருவில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம்.

0: கலைஞர் நேரம் 6:38 நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 6442 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் தாராளமாக கேட்கலாம். இது உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒலிக்கும் பாடலோடு கானா உலகநாதன்.

0: கலைய நேரம் 6:43. நீங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சி அணிந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: என்ன
0: பாடல் தெரியும்?
1: உரிமை அமைப்பு அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது கணன், கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி.
0: ஒழிக்கும் பாடலோடு விஜய் பிரகாஷ் அனந்து குழுவினர், பாடல் காணிசை சந்தோஷ் நாராயணன்.

0: காலை நேரம் 6:50 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மாலை. வணக்கம் கமல் பாரதி. சாரா
0: எப்படி இருக்கிறீர்கள்? சாரா
1: நலம். நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் தேர்வோடு வந்திருக்கிறீர்கள் சாரா?
1: எனக்கு மதுரை மலர்க்குழம்பு வாசம் வந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் தேர்வில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடல் எங்கோ ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசைஞானி இளையராஜா.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9066677200 ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36001 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, ஏசியன்ஸ் mega sale.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
4: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கலையக நேரம் 7 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பலிகாமம் வடக்கில் பெரும மலையையும் பொருட்படுத்தாமல் காணிகளை விடுவிக்க கோரி இராணுவ முகாம்களுக்கு முன்னால் மக்கள் போராட்டம் தொடர்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: வடமாகாணத்தில் அடைமலை கொட்டித்தீத்துக் கொண்டிருக்கிற நிலையில் பலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டம் தொடர்கிறது. கொட்டும் மலையிலும் காணி உரிமையாளர்கள் ராணுவ முகாம்களுக்கு முன்பதாக இன்றைய தினம் 4வது வெள்ளிக்கிழமையாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். பலிகாமம் வடக்கில் 4 கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் இதுவரை சொந்த இடங்கள் மீளக்கூடிய அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக 1990 ஜூன் மாதம் அவர்கள் சொந்த இடங்கள் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக இளைஞர் சங்கத்தினால் தொடர்ந்து பேணப்பட்டு வருகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையில் அப்பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பில் வெளியேறிய நிலையில் அவை தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வலயமாகவே இளைஞர் சங்கங்களால் மாறி மாறி ஆட்சி பிடித்து இருக்கின்ற தரப்புகளால் பேணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்ற போதிலும் அந்த காணிகள் விடுவிக்கப்படாதே காணப்படுகின்றது. இந்த நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஒவ்வொரு பிறகு வெள்ளிக்கிழமையிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி இந்த தினமான வெள்ளிக்கிழமை 4வது வாரமாக தொடர் போராட்டத்தை ராணுவ முகாம்களுக்கு முன்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர்.
1: இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை கட்டியெழுப்பும் முயற்சியின் ஒரு பகுதியாக 16 நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு மாலுமிகளுடன் IOS சாகர் என பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்திய கடற்படை கப்பல் சுனைனா இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது. IOS சாகர் கப்பலானது இந்திய கடற்படை பயிற்சி நிறுவனங்களில் வழங்கப்பட்ட கூட்டு துறைமுக பயிற்சிகளைத் தொடர்ந்து கடந்த மாதம் 2ஆம் தேதி மும்பையிலிருந்து தனது கடல்சார் பயணத்தை ஆரம்பித்திருந்தது. இதில் பங்களாதேஷ், இந்தோனேஷியா, கென்யா, மலேசியா, மாலைத்தீவு, மொரீஷியஸ், மொசம்பிக், மியான்மார், சிங்கப்பூர், சிசெல்ஸ், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, தன்சானியா, தாய்லாந்து, திமோர் லெஸ்டே மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் மாலுமிகள் அடங்கிய பன்னாட்டு குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். கடற்படை வீரர்களுக்கு கடலில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு வருகையின் போது கப்பலின் கட்டளை அதிகாரி, இலங்கை கடற்படையின் மூத்த அதிகாரிகளான மேற்கு கடற்படை கட்டளை தளபதி மற்றும் கடற்படை படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி ஆகியோரை சந்திக்கவிருக்கிறார். மேலும் பன்னாட்டு மாலுமிகள் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து தொழில்முறை ஆலோசனைகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட உள்ளதுடன் இலங்கையின் முக்கிய இடங்களுக்கும் விஜயம் செய்யவிருக்கிறார்கள். அமைச்சரவை மாற்றம் குறித்த குழப்பத்திற்கு மத்தியில் 21ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையின் விரிவாக்கம் மற்றும் மாற்றியமைப்பு குறித்த யூகங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவையின் கூட்டம் இடம்பெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள், தனிப்பொறுப்பு வகிக்கும் இணையமைச்சர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அரசு திட்டப்பணிகள், செயலாக்கம், மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், அமைச்சரவை மாற்றம் ஆகியவை குறித்து கலந்துரையாடப்படவிருக்கின்றன. சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தல்களில் மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதா அரசு ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அசாம், புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி தலைமையில் தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது. கேரளாவில் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அது எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை. இந்த முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உணவு பணவீக்கமும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பல கனடியர்கள் உயர்தரமான பொருட்களை தவிர்த்து உணவுச் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க சிறு மளிகைப் பொருட்கள் விற்பனை கடைகளை நாடி வருகின்றனர். வழக்கமான மளிகை கடைகளைப் போலல்லாமல் இந்த விற்பனை கடைகள் பெரிய அளவிலான உற்பத்தியாளர்கள் அல்லது மொத்த உற்பத்தியாளர்களிடமிருந்து உபரி சரக்குகள் அல்லது சிறு குறைபாடுகள் உள்ள உணவுப் பொருட்களை தள்ளுபடி விலையில் வாங்கி பின்னர் அவற்றை நுகர்வோருக்கு குறைந்த விலைகளில் விற்கின்றன. இது குறித்து தெரிவித்த ஒன்டாரியோவைச் சேர்ந்த ஸ்டட்ஃபோர்ட் அவுட்லெண்டிங் உரிமையாளர் சார்லஸ் மெக்ரிகோர், சில்லறை வாடிக்கையாளர்களுக்காக ஒரு தனிக்கடையை திறக்க வேண்டியிருந்ததாகவும் கடந்த ஆண்டு கடை திறக்கப்பட்ட போது இதற்கு ஆதரவு அதிகமாக இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். உணவுப் பொருட்களுக்கான பெரும் தள்ளுபடிகளுக்கு இதேபோன்ற ஆர்வம் இருப்பதை கண்டுகொண்டுள்ளதாக தெரிவித்த கியூபெக்கைச் சேர்ந்த லிக்விடேஷன் மேரி நிறுவனர் இந்த ஆண்டின் இறுதிக்குள் கிட்டத்தட்ட 20 கடைகளை திறப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு ஒரு நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணம் மே 20 தேதி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்ததாக சீனாவின்

0: சவுத் சைனா மார்னிங் நாளிதழிடம் தெரிவித்தன. மேலும் இந்த பயணம் பெய்ஜிங்குடனான மாஸ்கோவின் வழக்கமான அலுவல்சார் தொடர்புகளின் ஒரு பகுதியே என்றும், இதையொட்டி பிரமாண்டமான அணிவகுப்போ அல்லது சிறப்பான வரவேற்போ இருக்கும் என்று பெரிதாக எதிர்பார்க்க இயலாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: கலக நேரம் 7:05 நேர்களை கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸாக இருக்கிறது. காற்று மேற்கு தென்மேற்காக மலைத்தியாலத்திற்கு 18 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 9 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும், இருந்தாலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய ஒரு மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% குறைவடைந்து 188.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இரவு 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றி. எனக்கு கோச்சடையாம் படத்துல இருந்து மாற்றம் ஒன்றுதானே மாறா அந்த பாடல்.
0: சரி, இது உங்கள் துறையில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ரஜினிகாந்த், ஹரிச்சரண் குழுவினர். ஒலிக்கும் பாடல் காணிசை ஏ.ஆர். ரஹ்மான், பாடல் வரிகள் வைரமுத்து.
2: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள், தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றுமே.

பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்கு. கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.

காலை நேரம் 7:13 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்பப்பாளர்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். அடுத்த முகநூல் வாயிலாக ராஜேஷ்குமார் இணைந்திருக்கிறார். மாலை வணக்கம் கமல் பாரதி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் எனக்கு தங்கலான் திரைப்படத்தில் மினிக்கி மினிக்கி பாடல் கிடைக்குமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். தாராளமாக உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். ஒழிக்கும் பாடலோடு சிந்தூரி விஷால், பாடல் காணிசை ஜி வி பிரகாஷ், பாடல் வரிகள் உமாதேவி.

கலைஞர் நேரம் 7:17 நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க உங்கள் தொலைபேசி இலக்கம் 416-644-6222. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடல் அனிருத் மற்றும் மர்வின் ஆகியோர் இணைந்து பாடியது. பாடல் குலேபகாவளி திரைப்படத்திற்காக, புதிய 2017 வெளிவந்த குலேபகாவளி திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது. பாடல் காணிசை விவேக் மர்வின்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: Everything okay, no problem indigenam.
3: Bar kalamu closing da adikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155
5: வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
6: கலைஞர் நேரம் 7:24 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் சிவந்தி, ஹரிக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
6: நலமாக இருக்கிறோம் சிவந்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நலமாக இருக்கிறேன், நன்றி.
6: என்ன பாடல் தெரிவிக்கின்று?
7: எஸ்பிபி பாடிய உலக தமிழாளந்து வா.
6: சரி, இது உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி, வணக்கம்.
6: ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கலைஞர் நேரம் 7:30 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நானும் வந்து நலமாக அமைச்சு.
1: எங்கே வீட்டிலா வேலையிலா அல்லது வீட்டு வேலையிலா?
2: வீட்டு வேலை முடிஞ்சு சொந்த வேலை நடந்துகிட்டு இருக்கோம்.
1: சொந்த வேலையில் இருக்கிறீர்கள், சரி. என்ன பாடல்?
2: பாடல் வந்து காதலன் படத்தின் என்ன விளையாடி என்ன விளை என்ற பாடல்.
1: சொந்த வேலையில் இருக்கின்ற போது கேட்க வேண்டிய பாடல் தான்.
2: ஆமாம் ஆமாம்,
1: சரி. இதோ உங்கள் துறையில் பாடல் வைக்கிறதுக்கு ரமேஷ் கேட்டுமாங்க. மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு உன்னிகிருஷ்ணன், பாடல் காணிசை ஏ.ஆர். ரவுமான்.

0: கலைஞர் நேரம் 7:36 நேர்களை கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ் டி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-6444-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்நிலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சிவலிங்க, எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நேற்றை காட்ட சந்தோஷமா இருக்கேன்
0: சார். சரி, நம்ம ஒரு பாடல்களை இன்று என்ன பாடல் தெரிவு?
1: நேற்றைய பாடிய நம்ம கெட்டு போச்சு அந்த பாடலை கேட்போம்.
0: சரி, ஏதோ உங்களுக்கு ஒரு பாடல் ஒடிக்கிறது கேட்டு மகளங்கள் மேடம் சந்திக்கலாம்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்
0: நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோட பப்பி சேப்பிதா நித்தி கனகரத்னம்.

0: கலைஞர் 7:41 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா எப்படி இருக்கிறீர்கள் வெண்பா? நலமாக இருக்கிறோம் வெண்பா. என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் இன்று? சரி, ஏதோ ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஹரிணி குழுவினர், பாடல் காணிசை வித்யாசாகர், பாடல் வரிகள் முத்துலிங்கம்.

0: கலைஞர் நேரம் 7:46 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி. சந்திரன் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா மகிழ்ச்சியா இருக்கும். பள்ளி வந்து விட்டது என்ன? அப்படித்தானே? பள்ளி வந்தால் உங்களுக்கு விடுமுறை, எங்களுக்கு விடுமுறை.
0: வருடத்தின் ஏறக்குறைய 6 மாதங்கள் நெருங்கி விட்டது.
1: வெயில் அடிக்க, வெயில் வருமா அல்லது என்ன மாதிரி
0: குளிரோட வரும்? ஆனால் வராது.
1: யோசிக்க வேண்டித்தாங்களுக்கு. அப்போ இந்த பாடல் பாடல் தானுங்களுக்கு பாடல் கிடைக்கிறத சோபம் நினைக்கிறேன். அப்போ அதற்கு போவோம். நான் கேட்குற பாடல் வந்து நான் தீடும் செவந்தி பூவிது. அந்த பாடலை கேட்போம்.
0: சரி, இதோ உங்களுடைய பாடல் வைக்கிறது கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: சந்தர்ப்பத்தின் நன்றி கமல்வாதி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி.

0: கலைக நேரம் 7:52 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், சொல்லுங்கள்.
1: வணக்கம் கமல் பாரதி, நான் மொரின் கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் மொரின்?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம் மொரின். என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: ரகசிய போலீஸ் படத்தில் இருந்து மயில் தோகை அழைத்தால்.
0: சரி, இதோ உங்களை திருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடல் காணிசை லக்ஷ்மிகாந்த் பியாரலால், பாடல் காண பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்
4: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 9052708800 9052708800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
0: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
0: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மணித்தியால செய்திகள்.
1: CMR தமிழ் HD, அவலி நியூஸ்.